0: வெண்ணை கமலத்திலே.
1: ஹோம் மானி மானி படத்திற்காக பி. சுசீலா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடலை கேட்டீர்கள். படம் அடிமை பெண் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோயில் புறா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 19 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபப வருடம் புரட்டாசி மாதம் 24 அக்டோபர் 11 ஞாயிற்றுக்கிழமை உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல்.
2: சொல்லுகிற சொல்லை பயனுடைய சொல்லாக தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். பயனில்லாத சொல்லை சொல்லாமல் இருத்தலே நலம். குறள் எண் 200 அதிகாரம் பயனில சொல்லாமை.
1: சொல்லுக சொல்லின் பயனுடைய

சொல்லுகிற சொல்லை பயனுடைய சொல்லாக தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். பயனில்லாத சொல்லை சொல்லாமல் இருத்தலே நலம். குறள் எண் 200, அதிகாரம் பயனில சொல்லாமை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள்

தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCT பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஷ்நேகி தைவானின் லியோ ஜூ சுவை எதிர்கொள்கிறார். காகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா அலமபல்லி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹவுக்ஸை எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது.

இனிய காலை வணக்கம் நேர்லே. நேரம் 6:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 100.6 இன்று இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சியும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வணக்கு பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். தொடக்கமாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் முறை வழங்குவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதை உரை வழங்குவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிமுகம் வழங்குவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம். 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா சுமையாக தெரிகிறதா. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 11:00 அஞ்சல் பெட்டி 1-1-1 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றி நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு யாரிடம் பேசினால் நேரம் போவதே தெரியாது. 1:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் மருந்தாகும் இசை. 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 3:02 திருநாடு நிகழ்ச்சியில் சோமநாதர் ஆலயம் குறித்த

தகவல் அறியலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்புமொழிகள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன்வள மேலாண்மைத்துறை உதவி பேராசிரியர் கே கருப்பசாமி அவர்கள், தொடர்ந்து மாமரத்தில் நோய் மேலாண்மை உரை வழங்குபவர் கிள்ளிகுளம் பவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரஜினிமாலா அவர்கள், 8:05 இளம் காற்று வாராந்தர நடப்பு நிகழ்வுகளை அறியலாம், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் புகழ்பெற்ற பரணர் பாடல்கள், 10:00 சுகமான ராகங்கள், நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தொலைபேசி வழியை நேர்மாக கேட்டு மகிழலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில
1: தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: புறப்பொருள் வெண்பாமாலை இந்நூல் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஐயனார் இதனார் என்பவரால் இயற்றப்பட்டது. வெற்றித்திணை முதல் பாடாண்திணை வரை உள்ளது. புறத்துறைகளாக அரசவகை, உண்டாட்டு, இயன்மொழி வாழ்த்து, ஏரான் முல்லை, எருமை மரம், கையறு நிலை, குதிரை மரம், குடைமங்கலம், செவியறிவுறு, கடவுள் வாழ்த்து, தாபத நிலை, தபுதார நிலை, தானை நிலை, தானை மரம், தொகை நிலை, நல்லிசை வஞ்சி, நூழிலாட்டு, நெடுமொழி, பரிசில் துறை, புலவராற்றுப்படை, காஞ்சி, மரக்கலவழி, நூதின் முல்லை,

0: பேய் காஞ்சி, வஞ்சின காஞ்சி, வல்லான் முல்லை, வான்மங்கலம், விரலையாற்றுப்படை முதலியன. அடுத்து புற இலக்கியமாக கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் முதலியனவாகும். இந்த நூல் 340 நேரிசை வெண்பாக்களை கொண்டது. இதில் மருட்பாக்கள் 21 உள்ளன. தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணையியல் 12 படலம் சேர்த்து 13வது படலமாக ஒழிபியல் சேர்க்கப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவ நாயனார் என்பவர் முதல் உரையை எழுதியுள்ளார். எளிய உரையாக புலியூர் கேசிகன் என்பவர் எழுதியுள்ளார். இதன் மூலநூல் 12 படலம். அகத்திய மாமுனிவரின் 12 மாணவர்களை கொண்டு உருவானதே 12 படலம் ஆகும். இதில் இடம்பெற்றுள்ள மருட்பாக்கள் முழுதும் கைக்கிளை படலம். இந்நூலை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இதில் வரும் முதல் படலம் வெற்றி, பகையவருடைய பசுக்களை கவர்ந்து வருதல். அடுத்து இரண்டாவது கரந்தை படலம். கரந்தை படலம் என்றால் கவரப்பட்ட ஆணிரைகளை உரியவர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வருவது. மூன்றாவது வஞ்சி. வஞ்சி என்றால் பகைவரது நாட்டை கவர்தலாகும். நான்கு காஞ்சி. காஞ்சி என்பது அங்கனம் வந்த பகைவருக்கு எதிர் நின்று அவரது முயற்சியை தடுத்தலாகும். ஐந்தாவது நொச்சி. நொச்சி என்பது பகைவருக்கு எதிராக மதிலை காத்தலாகும். ஆறாவது ஒழுங்கை. ஒழுங்கை என்பது காத்து நிற்கும் நொச்சியாரை வெற்றி கொள்ளல். ஏழாவது தும்பை. தும்பை என்பது தம் பேராண்மை மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதல். எட்டாவது வாகை. வாகை என்பது போரின்கண் வெற்றி பெற்று சிறத்தல். ஒன்பதாவது படலம் பாடான். பாடான் என்பது ஒருவனின் கீர்த்தி, கொடை, வலிமை, தன் அலி ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லப்படுவது. பத்தாவது புதுவியல். புதுவியல் என்பது முற்கூறியவற்றுக்கெல்லாம் பொதுவாக உள்ளவையாக அவற்றுள் கூறப்படாத ஒழிந்தவற்றை கூறி செல்வது. பதினொன்றாவது பெருந்திணை என்பது ஆண்வாள் கூற்று இருவாள் பெருந்திணை என்னும் பொருந்தா காமம் ஒழுக்கம் பாடான் பகுதியில் கூறப்படாத புறத்துறை செய்திகள். 12 கைக்கிளை படலம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது இது ஆண்வாளை விட்டு குறித்து நின்றதாகும். முதற்கண் கூறிய வெற்றித்தனியில் வெற்றி அரவம் என்பது துறை வகையை சார்ந்தது. வெற்றியில் மன்னூர் தொழில், தன்னூர் தொழில் என இரண்டு வகைத்து, மன்னூர் தொழில் என்பது மன்னன் ஆணையிட்டு செய்வது, தன்னூர் தொழில் என்பது ஆணையிடாமல் செய்வது. இதில் உள்ள துறைகள் மொத்தம் 19. 13வது ஒழிவியலாகும். அடுத்து விருச்சி. விருச்சி என்பது நற்சொல் கேட்டல். ஆணிரை கவர்களின் நன்மைகளை அறியும் பொருட்டு இருள் வேளையில் நற்சொல் கேட்டல். அடுத்தது பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு என்பது நன்னிமித்தம் கண்டு உரைத்தாரை சிறப்பித்தல். புறப்பொருள் வெண்பாமாலையின் மூல நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் திகழ்கிறது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறிகள் போர், வீரம், கொடை, நிலையாமை பற்றி தெளிவாக அறிய முடிகிறது. இதில் இடம்பெறும் 21 வகை மருட்பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா நான்கு வகை பாவைகள் விரைவி வருகின்றன. வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கு இணையாக கிரேக்கத்தையும், கிரேக்க நூல்களான இலியம் ஒடிசிக்கு இணையாக புறநானூற்றையும் ஒப்பிட்டு கருதுவர் அறிஞர்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

நேரம் 6:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ஸ்வர ராகங்கள், இனிய பாடல்களை வழங்க வரும் இந்நேரம் வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். பிறருக்கு போதனை செய்வதை விட தன்னை பண்படுத்திக் கொள்ள முயல்வதே நற்பண்பின் அடையாளம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:22. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கப்பூக்கள். கோபத்தை அன்பினாலும் தீமையினை நன்மையினாலும் வெல்ல முடியும். ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கிறது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், மகிழ்ச்சி என்பதே பாதைதான். நிகழ்ச்சியிலேயே மகாநதி சோபன் அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:33. உங்களின் சிந்தனைகள் உங்களை உருவாக்குகின்றன, எனவே அவற்றை நேர்மறையாக மாற்றுங்கள். நிகழ்ச்சியில் இனி விஜய் யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:38. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கப்பூக்கள். இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்குத்தான் உண்டு. இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்குத்தான் உண்டு. நிகழ்ச்சியினி எம் எம் யூசுப் அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: ஒலித்தந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது வணக்க பூக்கள். நேரம் 6:45. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: மக்காச்சோள பயிரில் மெக்னீசிய சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் இலைகளில் மஞ்சள் கலந்த வெண்ணிற வரிகள் தோன்றும். நரம்பிடை பகுதிகள் பழுப்பு நிறமாக மாறிவிடும். இதை நிவர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீரில் மெக்னீசியம் சல்பேட் 5 கிராம் கரைசலை கலந்து பூ பூக்கும் மற்றும் தானியம் உருவாகும் பருவங்களில் 10 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். மக்காச்சோள பயிரில் சாம்பல் சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது சீரற்ற

0: காய்ந்த வடிவமைப்புடைய இலைகள் சிவப்பு நிறத்துடன் கலந்து காணப்படும். இலைகளின் நுனியில் நரம்பிடை திசுக்களின் மேல் கீற்றுகள் தோன்றும். அது படிப்படியாக நுனியில் இருந்து அடிவரை கீற்றுகள் சென்று இலைகள் காய்ந்துவிடும். இதை நிவர்த்தி செய்ய 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இலை வழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும். மக்காச்சோள பயிரில் மணிச்சத்து பற்றாக்குறை தோன்றினால் வளர்ச்சி குன்றி காணப்படும். முதிர்ந்த இலைகள் இளஞ்சிவப்பு நிறமாக காணப்படும். இதை நிவர்த்தி செய்ய டிஏபி 2% இலை வழியாக தெளிக்க வேண்டும். கோமாரி நோய் கண்ட மாடுகளை தனியாக பிரித்து வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும். வாய், உதடு, நாக்கு மற்றும் ஈறுகளில் உள்ள புண்களை 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலால் சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு போரிக் பவுடரையும் கிளிசரினையும் கலந்து கொண்டு புண்களில் தடவ வேண்டும். இவ்வாறு 1 நாளைக்கு 3-4 தடவை செய்ய வேண்டும். காலில் உள்ள புண்களையும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் அல்லது 2% காப்பர் சல்பேட் கரைசல் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு போரிக் பவுடரை வேப்பெண்ணெயில் கலந்து புண்களுக்கு தடவ வேண்டும். கொய்யாவில் வேர்முடிச்சு நூற்புழு அதிக சேதத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் கொய்யாவில் வளர்ச்சி குன்றுதல், இலை மஞ்சள் நிறமாதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். இதனை தவிர்க்க கொய்யாவை நடவு செய்யும் போது 1/2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு குளியலிட்டு பின் நடவு செய்ய வேண்டும். ஊடுபயிராக நாட்டு செண்டுமல்லி, செவ்வந்தி பூக்களை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு 1 தடவையும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி பேசிலோமைசஸ் கலந்து செடிகளின் வேர்களுக்கு அளிக்க வேண்டும்.
1: பொதுவாக கீரை சாகுபடிக்கு பட்டம் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் விதைக்கலாம். ஆனால் அதிக மழை பொழியும் சமயத்தில் விதைப்பை தவிர்க்க வேண்டும். விதைக்க போகும் நிலத்தின் அளவை முடிவு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தை நன்கு உழுது 6 அடி நீளம், 4 அடி அகலத்தில் பாத்திகள் எடுக்க வேண்டும். ஒரு பாத்திக்கு 10 கிலோ வீதம் தொழு உரத்தை தூவி சமப்படுத்தி பிறகு ஒவ்வொரு பாத்தியிலும் 1 கிலோ வீதம் கன ஜீவாமிரதம் என்ற கணக்கில் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். விதைத்த 3-ம் நாள் விதைகள் முளைவிடும். அவ்வப்போது களைகளை அகற்றி வர வேண்டும். நிலத்தின் ஈரப்பதத்தை பொறுத்து பாசனம் செய்தால் போதும். ஒவ்வொரு பாசனத்தின் போதும் 1 பாத்திக்கு 500 மில்லி ஜீவாமிரதம் என்ற அளவில் தண்ணீரில் கலந்துவிட வேண்டும். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை ஆகிய 3 22 முதல் 30 நாட்களுக்குள் அறுவடைக்கு வரும். சிறுகீரை, தண்டுக்கீரை 2 ஓர் அறுவடை வகை கீரைகள். அதனால் அவற்றை வேரோடு பிடுங்கிவிட வேண்டும். பிறகு பாத்திகளில் உள்ள மண்ணை கொத்தி 15 நாட்கள் ஆறவிட்டு மீண்டும் விதை. அரைக்கீரை, பாலக்கீரை 2 மறுதளைவு வகை கீரைகள். அரைக்கீரையை 20 நாட்கள் இடைவெளியில் ஏறத்தாழ 10 முறை அறுவடை செய்யலாம். பாலக்கீரையை 15 நாட்கள் இடைவெளியில் ஏறத்தாழ 30 முறை அறுவடை செய்யலாம். அறுவடை கீரைகளை தொடர்ந்து சில பாத்திகளில் விதைத்துக் கொண்டே வந்தால் சுழற்சி முறையில் தினமும் கீரைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். மறுதளைவு கீரைகளை மகசூல் காலத்தை கணக்கிட்டு விதைத்தால் அவற்றையும் சுழற்சி முறையில் அறுவடை செய்ய முடியும். கீரை வயல் வரப்புகளில் 10 அடிக்கு 1 சென்ட் மல்லி செடியை வைத்தால் பூச்சிகள் தொல்லை இருக்காது. அதையும் தாண்டி கீரை வயலில் பூச்சிகள் தென்பட்டால் அக்னி அஸ்திரம் போன்ற கரைசல்களை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அக்னி அஸ்திரம் தயாரிக்க சோற்று கற்றாழை 3 கிலோ, பிரண்டை 3 கிலோ, வேப்பிலை, பப்பாளி இலை, நொச்சி இலை, ஆமணக்கு இலை, ஊமத்த இலை, எருக்கு இலை, ஆவார இலை போன்றவை தலா 2 கிலோ, சுண்டைக்காய் செடி இலை, ஆடு தீண்டா பாலை இலை தலா 2 கிலோ தேவை. ஒரு பாத்திரத்தில் அனைத்து இலைகளையும் பொடி பொடியாக வெட்டி போட வேண்டும். இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 2 கிலோ ஆகியவற்றை உரலில் இடித்து அவற்றுடன் சேர்க்க வேண்டும். அவை மூழ்கும் அளவுக்கு மாட்டுச் சிறுநீரை ஊற்றி பாத்திரத்தில் அடுப்பில் வைத்து கொதிக்க விட வேண்டும். நன்கு கொதித்ததும் இறக்கி 20 நிமிடங்கள் ஆற வைத்து மீண்டும் அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைக்க வேண்டும். இப்படி 4 முறை கொதிக்க வைத்து இறக்கி நிழலில் வைத்து மூடியால் இறுக மூடி அதன் மேல் துணியை வைத்து காற்று புகாதவாறு இறுக்கமாக கட்டிவிட வேண்டும். 2 நாட்கள் கழித்து இக்கரைசலை வடிகட்டி 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி என்ற கணக்கில் கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கீரை வகைகளை இயற்கையான முறையில் சாகுபடி செய்து உயர் விளைச்சலை பெறுவதற்கு விதை பரிசோதனை செய்வது அவசியம். கீரை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்களிடமுள்ள கீரை விதைகளில் 50 கிராம் விதை மாதிரி எடுத்து விதை பரிசோதனை நிலையத்தில் 80 ரூபாய் கட்டணம் செலுத்தி விதை பரிசோதனை செய்து விதையின் முளைப்பு திறன் அறிந்து விதைத்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணி

0: கூத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 42 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 59 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 85% முதல் 81% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.

0: இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன்வள மேலாண்மைத்துறை உதவி பேராசிரியர் கே கருப்புசாமி அவர்கள். தொடர்ந்து மாமரத்தில் நோய் மேலாண்மை உரை வழங்குவர் கிளிகுளம் வவோ சிதம்பரனார் மேலாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவரியன் ரஜினிமாலா அவர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்களே இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
2: ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்த்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்களை பயன்படுத்துங்கள். நல்ல செய்தியை பகிருங்கள். தண்ணீரின் முக்கியத்துவத்தை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்து சொல்லுங்கள். குட்டி மழை நீர் சேகரிப்பு ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டிலை வெட்டி மழை பெய்யும் போது அதில் தண்ணீரை சேமித்து வீட்டு தாவரங்களுக்கு ஊற்றி பழகுங்கள். நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: லே தேவஜென்சி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
3: நிலத்தில் இருக்கும் காடுகளை அழித்தோம், ஆறுகளில் இருக்கும் மணலை சுரண்டினோம், வளிமண்டலத்தை மாசுபடுத்தினோம். இப்போது மனிதனின் வளத்தேடல் சூரிய ஒளியே எட்டாத பூமியின் ஆழ்கடல் எல்லைக்கும் சென்றுவிட்டது. நான் எட்வின் லாரன்ஸ், வானலை

0: வழியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது மின்சார வாகனங்கள், மின்னணு சாதனங்கள், மின்கலங்கள் மற்றும் உயர் தொழில்நுட்ப பொருட்களுக்கு தேவையான நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ், தாமிரம் போன்ற முக்கியமான உலோகங்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இதனால் கடலில் கிடைக்கும் கனிம வளங்களின் மீது உலகின் கவனம் அதிகரித்துள்ளது. அவற்றில் மிகவும் பேசப்படும் ஒன்று பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ். தமிழில் இதை பல் உலோக முடிச்சுகள் என்று அழைக்கலாம். இவை கடலடி பரப்பில் இருக்கும் உருளைக்கிழங்கு போன்ற வடிவமுள்ள கனிமப்பாறை முடிச்சுகள். பசிபிக் பெருங்கடலின் கிளாரியன் கிளிப்பர்டன் மண்டலம் இத்தகைய முடிச்சுகள் அதிகமாக காணப்படும் முக்கியமான பகுதிகளில் ஒன்றாகும். இவற்றில் மேங்கனீஸ், இரும்பு மற்றும் நிக்கல், தாமிரம், கோபால் போன்ற உலோகங்கள் காணப்படுகின்றன. சில ஆய்வுகளில் இத்தகைய கனிம முடிச்சுகள் 1 மில்லியன் ஆண்டுகளில் சில மில்லி மீட்டர்கள் அளவிலேயே வளரக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது மனிதனின் கால அளவில் பார்த்தால் அவை கிட்டத்தட்ட மீண்டும் உருவாகாத வளங்கள் போன்றவை. ஆனால் இந்த கனிமங்களை பெறுவதற்காக கடலடியில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கடலடி படுகையில் இயந்திரங்கள் சென்று அங்குள்ள கனிம முடிச்சுகளை சேகரித்து அவற்றை மேலே கொண்டு வருவது. இதுதான் டீப் சி மைனிங், அதாவது ஆழ்கடல் சுரங்கம். இங்கே ஒரு முக்கியமான தற்போதைய உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகளவில் வணிக அளவிலான ஆழ்கடல் சுரங்கம் இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் ஆய்வுகள், தொழில்நுட்ப சோதனைகள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அப்படியானால் ஏன் விஞ்ஞானிகள் இதை பற்றி கவலைப்படுகிறார்கள்? முதலாவது வாழிட அழிவு. கடலில் இருக்கும் இந்த முடிச்சுகள் வெறும் கனிம பொருட்கள் அல்ல. சில ஆழ்கடல் உயிரினங்களுக்கு அவை வாழ்விடத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றன. இரண்டாவது சேற்றுப்பொழுதி மேகங்கள். கடலடி பரப்பை இயந்திரங்கள் கிளறும் போது மிக நுண்ணிய மண் துகள்கள் மற்றும் படிவங்கள் நீரில் கலக்கலாம். இவை செடிமண் புளியூம்ஸ், அதாவது சேற்றுப்பொழுதி மேகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த துகள்கள் நீரோட்டத்துடன் பரவக்கூடும். அதனால் சுரங்கம் நடைபெறும் இடத்தை தாண்டியும் சுற்றியுள்ள உயிரினங்கள் பாதிக்கப்படலாம். சில வடிகட்டி உணவு உண்ணும் உயிரினங்களின் மீது இந்த துகள்கள் படிந்து அவற்றின் உணவு பெறும் முறையையே பாதிக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மூன்றாவது ஆழ்கடல் என்பது முழுமையான அமைதியான உலகம் அல்ல. அங்கேயும் ஒளி மற்றும் அதிர்வுகள் முக்கியமானவை. சுரங்க இயந்திரங்கள், கப்பல்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப செயல்பாடுகள் உருவாக்கும் ஒளி மற்றும் அதிர்வுகள் கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்கக்கூடும். இதன் முழுமையான நீண்டகால விளைவுகள் குறித்து இன்னும் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். நமக்கு தெரியாத இயற்கை அமைப்பின் மீது மிகப்பெரிய அளவிலான தொழில்நுட்ப நடவடிக்கையை தொடங்குவதற்கு முன் அதன் விளைவுகளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தொழில்நுட்பம் வளரட்டும், அறிவியல் முன்னேறட்டும், பொருளாதாரம் வளரட்டும், ஆனால் அந்த வளர்ச்சி இயற்கையின் உயிரை அளிக்கும் அளவுக்கு வேகமாக இருக்கக்கூடாது. மனிதன் இயற்கையை வென்றுவிட்டான் என்று நினைக்கும் ஒவ்வொரு முறையும் இயற்கை நமக்கு ஒரு சிறிய நினைவூட்டலை தருகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு, வாழும் நிலம் இவை எதுவும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்ல, நாம் பெற்றவை. இயற்கையின் வரலாற்றில் பெரிய மாற்றங்கள் பலவும் சிறிய செயல்களில் இருந்துதான் தொடங்குகின்றன. அன்பார்ந்த நேயர்களே, இந்த தொடரின் குரல் இன்றுடன் நிற்கலாம். ஆனால் ஒரு மரத்தின் இலை அசையும் சத்தத்திலும், ஒரு நதியின் ஓசையிலும், ஒரு பறவையின் சிறகசைப்பிலும் இயற்கை தொடர்ந்து நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கும். அந்த குரல் சில நேரங்களில் மிக மெதுவாக இருக்கலாம், ஒரு இலையின் சலசலப்பாக, ஒரு மலைத்துளியின் ஓசையாக, கரக்கரையை தொடும் ஒரு அலையாக, தொலைவில் கேட்கும் ஒரு பறவையின் அழைப்பாக. அந்த குரலை கேட்போம், காப்போம், அடுத்த தலைமுறைக்கும் கேட்க செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வணக்கம் பரணி. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம், அதுல நிறைய விஷயங்கள் நாம செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் வந்து இருந்துட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்களும் வந்து திட்டமிட்டிருப்பீங்க.

0: ஒரு பக்கம் நவராத்திரி கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் நமக்கான வேலையிலையும் நம்ம வந்து ஈடுபட்டுருப்போம் இல்லையா. எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்லையுமே விடாமுயற்சியும் ஏதோ ஒரு சர்க்கிள் வந்தால் தொடர்ந்து அதை வந்து விடாமல் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது நமக்கான செயல் வெற்றி தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையட்டும் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு சொல்லி வணக்கம் பரணி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரையினை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: வணக்கம். நாம் புதிய தொழில்களை வணிகத்தை எங்கு லாபகரமாக தொடங்கலாம்? ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு தொழில்கள் தரப்படுது. தொழில் லாபகமாக தொடங்குவதற்கு எங்கு பயிற்சி பெற வேண்டும்? சரி, பயிற்சி பெற்று விட்டோம், என்னென்ன கடனில் திட்டங்கள் இருக்கின்றன? இது பற்றியெல்லாம் தொடராக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது தொழில் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சிலர் நிலம் வாங்கி வைக்கப்பட்டு அதிலே கட்டணம் கட்டுவார். சிலர் இருக்கின்ற கட்டணங்களை அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு பிடிப்பார்கள். அதன் பிறகு அந்த பத்திரத்தை காட்டி கடனுதவி பெறுவார்கள். அந்த என்ன தொழில் செய்ய போகிறாரோ அதற்கு தேவையான லைசன்ஸ்களை பெறுவது. இப்போது உணவு தயாரிக்க உணவு சார்ந்த பொருட்களை தயாரித்து அட்டை போட்டு ப்ராசஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ அனுப்பினால் அந்த கட்டணத்துடைய கட்டணங்களுக்கெல்லாம் கம்பி வலை, அதாவது பிளாஸ்டிக் மூலமோ இரும்பு மூலமோ வலை அடிக்க வேண்டும். இப்படி அவர்கள் இத்தனை சதுரடி நீளம் அகலம் இருக்க வேண்டும். அனைவரும் கையிலே கிளவுஸ் அணிந்திருக்க வேண்டும். தண்ணீர் சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் வர வேண்டும் என்றெல்லாம் நிறைய கண்டிஷன் போடுவார்கள். அப்போது அந்தந்த துறையிலே என்னென்ன தேவை சொல்லுகிறார்களோ அதற்கேற்றாற் போல் இருந்தால் மட்டுமே லைசன்ஸ் கிடைக்கும். ஒரு பிளாஸ்டிக் தயாரிப்பு நிறுவனம் என்றால் சுத்தி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது. இரும்பு மற்றும் சத்தம் கேட்கக்கூடிய தொழில்கள் அல்லது ஹீட் என்று சொல்லக்கூடிய நம்ம அதுக்கு தேவையான மூலப்பொருளே ஹீட்டாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக்கை, பழைய பிளாஸ்டிக்கை வாங்கி ரீப்ராசஸ் செய்வதற்கு முக்கியமான விஷயம் ஹீட் தான். அதை எந்த வழியில் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அப்படி நிறைய வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தினால் அதற்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதற்குரிய துறையிலே அனுமதி பெற வேண்டும். இப்படியெல்லாம் சட்டத்திட்டங்கள் வந்துவிட்டன. முன்பெல்லாம் உணவு ஏதாவது தயாரிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசினுடைய மாவட்ட அதிகாரிகளிடம் பதிவு எண் பெற்றால் போதும். இப்போது அதிலே பல்வேறு புகார்கள் வந்த காரணத்தால் மத்திய அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உணவு பதப்படுத்தலுக்கென்று ஒரு அதிகாரியை நியமித்து விட்டார்கள். அங்கே பதிவு எண் பெற வேண்டும். அப்படி பதிவு எண் பெற்றால் மட்டுமே நாம் அந்த பொருளை தயாரிக்க முடியும். தயாரிக்கிற அந்த அட்டைப்பெட்டியிலே அந்த மத்திய அரசனுடைய பதிவு எண்ணை போட வேண்டும். அந்த பதிவு எண்ணை போட்டால்தான் விற்பனை செய்ய முடியும். கடையிலே வைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் அணுகி தேவையான பதிவெண்களை கண்டிப்பாக பெற்றால் மட்டுமே நாம் தொழில் தொடங்க முடியும். எனவேதான் இப்போது நம்முடைய தற்காலிகமாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் தொழில் தொடங்க விரும்புகிறார், மெயின் ரோட்ல ஒரு பெட்ரோல் பல்க் ஆரம்பிக்க விரும்புகிறார், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க விரும்புகிறார், அல்லது ஒரு கல்வி நிலையம் கட்ட விரும்புகிறார், ஏதோ அவர் விரும்புகிற அவர் செலக்ட் செய்த தொழிலை கட்ட விரும்புகிறார், ஆரம்பிக்க விரும்புகிறார் என்றால் அந்த நிலம் விவசாய நிலமாக இருக்கக்கூடாது. விவசாய நிலமாக அவர் வாங்கிவிட்டால் தமிழ்நாடு மத்திய அரசு அதை இண்டஸ்ட்ரியல் லேண்டாக வீடு கட்டுவதற்கு கட்ட வேண்டுமானால் ரெசிடென்சியல் லேண்டாக மாற்ற வேண்டும். தொழில் சார்ந்த கட்டடம் கட்ட வேண்டுமானால் அதை அரசுக்கு மனு கொடுத்து அதிகாரிகள் வந்து பார்த்து மற்ற பக்கத்தில் இருப்பவர்களிடம் NOC இங்கே பெட்ரோல் பல்க் வருவதால் எங்களுக்கு ஆட்சவில்லை என்று சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் பின்புதான் உங்களுக்கு அந்த பெட்ரோல் பல்க் வழங்க லைசன்ஸ் கொடுப்பார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு தொழிலுக்கும், மருந்து தயாரிக்க வேண்டுமா, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தயாரிக்க வேண்டுமா, எல்பிஜி வைக்கக்கூடிய ஒரு கொடவன் கட்ட வேண்டுமா, உணவுப் பொருள் பதப்படுத்த வேண்டுமா, பெரிய லாரி போன்ற பொருள் போக்குவரத்து வாகனங்களை சர்வீஸ் செய்வதற்கு உரிய இயந்திரங்களை வைத்து அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் உண்டாக்கி அதை சுத்தம் பண்ணி சரி பண்ணி கொடுக்கக்கூடிய சர்வீஸ் யூனிட் தொடங்க வேண்டுமா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதற்குரியவர்களை அணுக வேண்டும். இப்போது நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மாவட்ட தொழில் மையம், இது ஹை கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் அரசாங்க மருத்துவமனைக்கு அருகிலேயே இந்த அலுவலகம் அமைந்துள்ளது. தீயணைக்கும் படை

0: அலுவலகத்துக்கு பக்கத்திலே மாவட்ட தொழில் மையம் உள்ளது. தொழில் சார்ந்த பதிவுகள், அதுவும் தொழில் சார்ந்த கடனுதவியை பெறுவதற்கு, தொழில் சார்ந்த இதர லைசன்ஸ்கள் பெறுவதற்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் மாவட்ட தொழில் மையம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்னை உள்பட கன்னியாகுமரி வரை 38 மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு லைசன்ஸ் பெறுவதற்கும் கடனுதவி பெறுவதற்கும் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் அந்த மாவட்ட தொழில் மையம் தான். அப்ப மாவட்ட தொழில் மையத்தை அறியாதவர்கள் தொழில் தொடங்கிவிட முடியாது. பலருக்கு அது தெரியாமல் அதுக்குரிய பதிவேட்களை பெறாம என்னிடம் பணம் இருக்கிறது, நான் என்னுடைய இடத்தில் கட்டடம் கட்டிவிட்டேன், கட்டடம் கட்டி விடுவார்கள்.
1: அந்த அனுமதி வாங்கிட்டு தான் கட்டணும்.
0: ஆமா, அந்த அனுமதி பெறாமல் நீங்கள் கட்டும் போதே பிரச்சனை வந்துடும். கட்டி முடிச்சுட்டு நீங்க ஆரம்பிச்சாலும் திறக்க விட மாட்டாங்க. அதற்குரிய அனுமதி பெற்று இருந்தால் மட்டுமே மெயின் ரோட்ல ஹோட்டல் வைக்க முடியும், பெட்ரோல் பல்க் முடியும், உங்களுடைய தொழிலை தொடங்க முடியும். நிறைய பேர் கவலைப்படுறது, அதன் மீது அவதிப்படுவது. அப்படி இல்லாமல் நீங்க மாவட்ட மையம் மூலமாக மனு கொடு, டெபுட்டி டைரக்டர் கவுன்சில் பிளான் புது பஸ் ஸ்டாண்ட் பாலக்கிறது, அவர்களிடம் இந்த இடத்தை தொழில் இடமாக மாற்றிட வேண்டும், இதில் இந்த மாதிரியான கட்டணம் பொருளை தயாரிக்கிறேன் என்று திட்ட அறிக்கை கொடுத்து மனு கொடுத்து, அதன் பிறகுதான் நாம் அதற்கு அனுமதிகளை பெற வேண்டும். அதே போல் ஊராட்சி ஒன்றியம் பிளாக் சொல்வாள், ஒவ்வொரு ஏரியா அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே அதுக்குரிய விண்ணப்பம் பிளான் நகல் அவர்கள் கொடுத்து மனு கொடுத்தால் அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் எந்தெந்த துறை, வீடு துறை, இங்கே சாலை வசதி இருக்கிறது, இங்கே தீப்பிடித்து விட்டால் அங்கே தீயணைக்கும் படை வாகனம் போகலாம் என்று ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் மக்கள் தப்பிப்பதற்கு வழி இருக்கிறதா என்பதை பார்த்து சொல்வார்கள். தீயணைக்கும் படையை போலவே சுகாதாரத்துறை, இங்கே இந்த இடத்துல கட்டினால் சுகாதாரமாக இருக்குமா, வேலை பார்ப்பவர்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குமா என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி பல்வேறு துறைகளுக்கு இந்த மனுவை அனுப்புவார்கள். அவர்கள் அங்கிருந்து இடத்தை வந்து பார்த்து எங்களுடைய சட்டத்திட்டப்படி இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு, இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அனுமதி தருகிறோம் என்று அனுமதி கொடுத்த பிறகுதான் இந்த பிளாக் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் அதனுடைய அலுவலக தலைவர் இருந்தால் தலைவர், கவுன்சிலர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு கொடுப்பார்கள். இப்போது தலைவர்கள் இல்லை, இப்போது அதற்கு இஓ என்று இருப்பார்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் அப்படி தலைவர் என்று இருப்பார்கள், அவர்கள் அரசு அதிகாரிகள், அவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்தால் தான் அந்த கட்டட அனுமதி பெற முடியும்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். உரையினை வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இனி பொன்னியின் செல்வன், இது படத்தோட பேரு, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் ஏதோ.

நேரம் 7:15. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கம். வர்ணிதா கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததா தமிழே அமுதே உரை வழங்குவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: உள்ளன்போடு உணவளித்தல். உணவே ஒருவர் உயிரையும் உடலையும் வளர்க்கும் அருமருந்து. ஒருவருக்கு ஒரு பொருளை உண்ண தருகிற பொழுது அன்புணர்வுடன் அகமும் முகமும் மலர்ந்து உபசரித்து வழங்க வேண்டும். அன்பில்லாமல் கொடுக்கக்கூடிய பொருள் அமுதவே ஆனாலும் அது ஆழகாலத்துக்கு சமம். ஒரு மனையிலே கணவனுக்கு உணவு பரிமாறும் மனைவி அன்பு அகலாமல் பரிமாறுவதே உன்னதமான செல்வமாகும் என்பதை அபிராமிப்பட்டர் 14 செல்வங்களை வரையறுக்கிற போது நமக்கு சொல்லுகிறார். அன்பான மனைவி கஷ்டப்பட்டு பல துன்பங்களுக்கு ஆட்பட்டு சகிப்புத்தன்மையோடு உணவளித்து அன்புடன் உபசரித்து வருகிற வாழ்க்கையே உன்னதமான வாழ்க்கை. அதனால தான் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் என்று பேசுகிறார். இதையே திரைப்பட பாடல் ஒன்று, அன்பான மனைவி அழகான துணைவி அமைந்தாலே பேரின்பமே என்று பாடுவதை நாம் பார்க்க முடியும். மனைவி அன்போடு பரிமாறும் உணவை உண்ட கணவன் மகிழ்ந்து பாராட்டணும், அதாவது நன்றி பாராட்ட வேண்டும்

அதுதான் சிறப்பு. மனைவிக்கு மகிழ்ச்சி அதை விட சிறந்தது வேறு ஒன்றும் இருக்க முடியாது. சில உணவு சுவையாக இருந்தாலும் பாராட்ட மனமில்லாமலே போய்வார்கள். அது அவர்கள் சுபாவம். பாராட்டுகளை மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அந்த பாராட்டுக்கு மயங்காதவர்களே கிடையாது. சங்க காலத்தில் ஒரு குறுந்தொகை தலைவி தான் கஷ்டப்பட்டு சமைத்த தயிர் குழம்பு, அதாவது புளி குழம்பு, அதை சுவைத்து தலைவன் இனிமையாக இருக்கிறது என்று பாராட்டிய பொழுது தான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் மறந்து வெட்கப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறாளாம். முடிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரர் கழுவுறு கலிங்கம் களாதுடி குவளை உண்கண் குய்ப்புகை கமல தாந்தூளந்தட்ட தீம்புளி பாகர் இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே அப்படின்னு ஒரு பாட்டில் வருது. காந்தல் போன்ற மெல்லிய அழகிய விரல்களாலே கட்டி தயிர பிசைஞ்சு புளிக்குழம்பு தயாரிக்கிறார். அப்படி தயாரிக்கிற போது ஆடை மேலாடை நெகிழ அதனையும் சரி செய்து கொண்டு அடுப்பு புகை குவளை மலர் போன்ற கண்களிலே பட்டு அது கண்ணீரை சொரிகிறது. தன் கணவன் உண்டு மகிழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் அந்த துன்பத்தையெல்லாம் சகித்து கொண்டு உணவை தயாரிக்கிறாள். அன்புடன் பரிமாறுகிறாள். அதை கணவன் உண்டு இனிது இனிது என பாராட்டுகிறான். அதை கேட்ட தலைவி வெட்கத்தால் நாணப்பட்டு முகம் சிவந்து அழகு ஒளிவிட மகிழ்ச்சி அடைகிறாள் என்று வருகிறது. விருந்தினர்கள் வந்தாலே முக மகிழ்ச்சியோடு வரவேற்று உபசரிக்க வேண்டுமா? முகம் மாறுபட்டால் கூட வாடி போவாங்க விருந்தினர்கள். வள்ளுவர் விருந்தொம்பல்ல சொல்கிறார், மோப்பக் குலையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்கக் குலையும் விருந்து என்று. தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு அன்போடு உணர்வு ஊட்டுவதற்கு எத்தனையோ தான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் குழந்தைகளில் எச்சியல் உணவை கூட தாய் அன்பு மிகுதியெல்லாம் அமுதமாகவே கருதி சாப்பிடுவானாம். அமுதினும் ஆண்ட இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூழ் குடிப்பதற்காக அந்த ஏழை தாய் வைத்திருக்கக்கூடிய தட்டில் தன் குழந்தை அழுக்கடைந்த கைகளை இட்டு கலக்கிய போதும் அருவறுப்பு அடையாமல் தன்னுடைய குழந்தையினுடைய மீதுள்ள அன்பினால் அதை அமுதமாகவே கருதி அவள் சாப்பிடுவாளாம். அப்படிப்பட்ட நுட்பமாக உணர்வு இருக்கக்கூடிய அந்த அதுதான் வந்து சிறப்பு அப்படின்னு. மான்கள் குடித்து கலக்கிய அந்த அழுக்கடைந்த தண்ணீர், அந்த அது தன்னுடைய தலைவன் ஊருடைய தண்ணீர் என்கிறதுனாலேயே அது குளிர்ந்த சுனைநூறு போல் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு ஒரு பெண் வந்து அந்த ஐங்குறு நூறில் அழகாக சொல்ல. இதை கேட்ட அந்த பாடலை கேட்ட அன்னாய் வாழி தோழி வேண்டு அன்னை நம் மடப்பை படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் கீழ் மானுண்டு எங்கிய கருளுழி நீரே அப்படின்னு ஒரு பாடல்லே அழகாக சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய காதலன் இருக்கக்கூடியதுனாலேயே மான் உண்டு கலக்கிய கலங்கிய நீர் கூட அமுதமாக அது நல்ல குளிர்ந்த சுனை நீராக இருக்கிறது என்பதை அதிலே நாம் பார்க்க முடியும். ஒருவர் செய்யும் தவறு கூட அந்த அன்பு மிகுதினால் அது பெரிதாக தெரியுதுல. அன்பு இல்லாமல் இருக்கும் பொழுது சின்ன தவறு கூட பெரிதாக நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? அதுபோல தான் ஒரு தனிப்பாடலில் வந்து ஒரு கூழ், அந்த கூழ் உணவு அன்பினால் கொடுக்கும்போது அது அமுதமாக இருக்குது. அதே இது அன்பு இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமுதமே ஆனாலும் அது ஆழகால விஷம் போல துன்பத்தை தருது. இன்னும் சொல்லப்போனால் அன்பில்லாமல் கொடுப்பது தண்டனையாகவே கூட அது அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அன்பில் வயப்பட்ட ஒருவர் கூழ் கொடுத்தா கூட அது அவருக்கு சிறப்பாகவே தெரியுமா? இதை தனிப்பாடலில் அழகாக, கெட்ட சாறு தவிடு கஞ்சி கிருமியுண்ட மாவரை கீரை வேர் தெளிந்த மோர் முறிந்த பாகு கிண்டி மாகு இட்ட சோறு கொழியல் உட்பிடாத புட்கை ஆயினும் எங்கும் மற்பதாக நுங்க இன்பமாயிருக்குமே பட்ட பாகு பசுவின் நெய் பருப்பு முக்கனி குளாம் பாலி தங் கட்டு தாளிங்க தங்கள் பன்னியார வகையும் அட்ட பால் குழம்பு கண்ணல் அமுதம் ஒடு முதலினும் அன்பினோடு அழித்திடாத வசனமென்ன வசனமே அப்படின்னு ஒரு பாட்டு. அது தனிப்பாடல் திரட்டில் வருது. அதாவது சுவைக்கட்ட ரசம், தவிடு, கஞ்சி, புழு விழுந்த பொறிமாவு, அரைக்கிற வேறு, நீர் மோர், பதங்கட்ட கருப்பு கட்டி பாகு, வரகு மா இட்டு கலந்த கொளியல் அரிசி, கொளியல் அரிசினா கூர்ணகரிசி, கூர்ணகரிசி சோறு, உப்பில்லாத கூழு, இதெல்லாம் சாப்பிட முடியாது.

0: இல்லாத மிக கேவலமான உணவு. இருந்தாலும் எந்த இடத்தில் சிறிது குறையாத அன்போடு பரிமாறப்படுமானால் அவை சாப்பிடுவதற்கு இனிமையான உணவாக இருக்குமா? அதனால் அன்பு உணர்வில்லாமல் அதையே அன்பு உணர்வில்லாமல் நல்ல பக்குவமாக தயாரித்த உணவாக இருந்தாலும் அன்பு இல்லாமல் இருந்தால் அந்த உணவு வந்து அது தண்டனையான உணவாக, அது சாப்பிட முடியாத உணவாக மாறிடுமா? வெள்ளப்பாகு, பசுவிண்ணெய், பருப்பு, மாப்பலா, வாழை ஆகிய முக்கனி பால் அன்னம் நல்லா தாளித்த உணவு வகை, பணியாரங்கள், இதுபோல் தின்பண்டங்கள், நல்லா சமைத்த பால் குழம்பு, கற்கண்டு, பால் பாயாசம், இதெல்லாம் சொல்கிறார் மறுபடியும் அந்த பாட்டில். இதெல்லாம் அறுசுவை உணவுகள் பரிமாறினாலும் அவை அன்பில்லைன்னா இன்சுவை தருவதில்லை. அந்த உணவுகளை உண்பது நாவுக்கும் மனதுக்கும் இன்பம் தருவதற்கு பதிலாக துன்பத்தை தரும். அது தண்டனையாகவே அமையும். சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இதுதான் நம்ம பண்பாடு. திருக்குறள் இதனை விருந்தோம்பல் கொள்கையாகவே வகுத்திருக்கு. இந்த அன்பு விருந்தினர்களைத்தான் நாயன்மார்களும் அடியார்களும் வாழ்வியலாகவே கடைபிடித்திருக்கிறார்கள். இத்தகைய அன்பு வழிபட்ட விருந்தோம்பலை இன்றைய தலைமுறைக்கும் கொண்டு செல்வது நம்முடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. வழங்கியவர் முனைவர் கு. கதிரேசன் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்டுடலாம். படத்தோட பேரு டோரத்தி. இளையராஜா இசையில பாடல் வந்துட்டு இருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில அடுத்து ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள்.
4: குட் மார்னிங், அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் என்ற கிராமர் பகுதியை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். சப்ஜெக்ட் என்றால் நவுன் மற்றும் ப்ரனவுன், வேர்ப் என்றால் மெயின் வேர்ப் மற்றும் ஆக்சிலரி வேர்ப், ஆப்ஜெக்ட் என்றால் நவுன் மற்றும் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் என்ற பகுதிகளை நாம் கற்றிருந்தோம். தொடர்ந்து இதனுடைய பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வேர்பிலுடைய 5 பகுதிகள் மெயின் வேர்ப், வெர்பு 1 ப்ரெசன்ட் ஃபார்ம், வெர்பு 2 பாஸ்ட் ஃபார்ம், வெர்பு 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், வெர்பு 4 ஜெரண்ட் ஃபார்ம், வெர்பு 5 இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், கோ வெண்ட் கான், கோயிங் டு கோ, ப்ளே பிளேடு பிளேடு, பிளேயிங் டு பிளே என்று இதை நாம் அழைக்கிறோம். தொடர்ந்து இதனுடைய பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நாட்களில் வெர்பு 1 என்பதற்கு குயின் ரூல், அதாவது ஐ கோ, வி கோ, யூ கோ, தே கோ, ஹீ ஷீட் வந்தால் கோஸ் என்று மாற்ற வேண்டும். ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ். வெர்பு 2 நோ ரூல், ஐ வெண்ட், வி வெண்ட், யூ வெண்ட், தே வெண்ட், ஹீ வெண்ட், ஷீ வெண்ட், இட் வெண்ட் என்று நீங்கள் உபயோகிக்க வேண்டும். அதே நீங்கள் வெர்பு 3 வரும்பொழுது ஐ ஹாவ் கான், வி ஹாவ் கான், யூ ஹாவ் கான், தே ஹாவ் கான், ஹீ ஹாஸ் கான், ஷீ ஹாஸ் கான், இட் ஹாஸ் கான் என்ற லேம் ரூல் நீங்கள் இதன் மீது அப்ளை பண்ண வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் போயிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் கான், நான் சாப்பிட்ருக்கிறேன் ஐ ஹாவ் ஈட்டன், நான் காத்திருந்திருக்கிறேன் ஐ ஹாவ் வெயிட்டட். இதுதான் இதனுடைய முறைமை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 4th ஃபார்ம், அதாவது ஐஎன்ஜி ஜெரண்ட் ஃபார்ம். கோயிங் என்ற வார்த்தையை எப்படி உபயோகிப்பது? கோயிங், கம்மிங் அல்லது ஈட்டிங் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது பி ரூல் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ப்ரெசண்டில் ஆம், இஸ், ஆர் என்றும், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேர் என்பதை முன்னாடி சேர்த்து நீங்கள் பேசும்பொழுது மிகவும் அழகாக அமையும். ஆம், இஸ், ஆர் என்பது ஆம், ஐ வந்தால் ஆம் என்றும், ஹீ ஷீட் வந்தால் இஸ் என்றும், வி யூதே வந்தால் ஆர் அமையும். அதே போல் ஐ, ஹீ ஷீட்டுக்கு வாசும், வி யூதே வந்தால் வேர் என்று நீங்கள் அமைக்கும் பொழுது இவ்வாக்கியங்கள் அமைப்பது உங்களுக்கு எளிதாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கம்மிங், யூ ஆர் கம்மிங், வி ஆர் கம்மிங், தே ஆர் கம்மிங், ஹீ இஸ் கம்மிங், ஷீ இஸ் கம்மிங், இட் இஸ் கம்மிங். அது இப்போ நீங்கள் இதே இதில் பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது ஐ வாஸ் கம்மிங், வி வேர் கம்மிங், யூ வேர் கம்மிங், தே வேர் கம்மிங், அண்ட் ஐ, ஹீ வாஸ் கம்மிங், ஷீ வாஸ் கம்மிங், இட் வாஸ் கம்மிங். இது இதை பயன்படுத்துவதற்கான ஒரு விபமத்த. இதை நீங்கள் அர்த்தம் என்னவென்றால், நான் போய் கொண்டிருக்கிறேன், ஐ எம் கோயிங், ஐ எம் கம்மிங், நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். ஹீ இஸ் கம்மிங், அவன் வந்து கொண்டு இருக்கிறான். ஹீ வாஸ் கம்மிங் என்றால் அவன் வந்து கொண்டு இருந்தான் என்ற அர்த்தம். இதுதான் இதை உபயோகிப்பதான சரியான அணுகுமுறைகள். நன்றி. தொடர்ந்து அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். புது வார்த்தைகளை எப்படியும் நாம் பயன்படுத்துவது. இன்றைக்கான புதிய வார்த்தை சீம். சீம் என்றால் தெரிகிறது என்ற அர்த்தம். நோ என்பதற்கு நான் அறிகிறேன் என்ற அர்த்தம். சி என்றால் பார் என்ற அர்த்தம். சீம் என்றால் எனக்கு தெரிகிறது.

0: அதாவது என்னுடைய அறிவுக்கு தெரிகிறது என்று அர்த்தம். இட் சீம்ஸ் பிளாக் கலர், இட் சீம்ஸ் அ சில் வெதர் டுடே, இட் சீம்ஸ் ஹாலிடே டுடே, இன்றைக்கு விடுமுறை போல தெரிகிறது என்று சொல்லுவதற்கு நீங்கள் இந்த சீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கான புதிய வார்த்தையாக நீங்கள் இதை உங்களுடைய வெக்காபிலிஸ்டில் எழுதி கொள்ளவும். அதே போல் பேசி பழகுவதற்கு நான் நேற்றைய தினத்தில் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஹாபீஸ் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். உங்களுடைய ஹாபீஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஹாபீஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் வாட்சிங் மூவிஸ், பிளேயிங் ஃபுட்பால்ஸ். திஸ் ஆல் ஆர் மை ஹாபீஸ். அமங் திஸ் ஐ ஹாவ் டு டேக் ஒன் அண்ட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் ஃப்ளூவென்ட்லி. இதில் ஏதோ ஒன்றை எடுத்து நான் பேசுவது தான் ஹாபி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு புத்தகம் வாசிப்பது பிடிக்கும் என்பதை குறித்து நான் கடந்த நாட்களில் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது யுவர் ஃபேவரட் ஹோம் டவுன். உங்களுடைய ஹோம் டவுனுடைய ஃபேவரட்டான ஒரு பகுதியை குறித்து பேசலாம். என்னுடைய ஹோம் டவுன் எனக்கு திருநெல்வேலி, அதில் உங்களுக்கு எந்த பகுதி பிடிக்கும் என்பதை நீங்கள் பேசுவது அழகாக இருக்கும். எங்கள் ஹோம் டவுனில் என்னெல்லாம் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஹோம் டவுன் இஸ் ஃபேமஸ் ஃபார் ரிச்சுவல்ஸ் அண்டு கல்ச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஹோம் டவுன் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அவர் ஹோம் டவுன் ஹேஸ் அ லாட் ஆஃப் ரிலீஜியஸ் பிளேசஸ். இதெல்லாம் நீங்கள் சொல்லி பேச வேண்டும். டிரான்ஸ்போர்ட் பற்றி பேசலாம். இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பேசும்பொழுது இங்கே பேசுவதற்கு அழகாக அமையும். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் ஜி பாஸ்கர் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த மாஸ்டர், இது படத்தோட பேரு, அனிருத் இசையில இதோ பாடல்.
2: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க. பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா சுமையாக தெரிகிறதா? இன்று நண்பகல் 12:10 சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க அப்படின்னா, யாரிடம் பேசினால்

குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா, சுமையாக தெரிகிறதா? இன்று நண்பகல் 12:10 சிநேகிதே நேரலை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போறீங்க அப்படின்னா, யாரிடம் பேசினால் நேரம் போவதே தெரியாது. நிகழ்ச்சியில் எடுத்த RRR இது படத்தோட பேரு. கீரவாணி இசையில இது பாடல்.

கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பான நாள் தான் அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு சிறப்பான நாள் இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினத்தில் ஒரு சிறப்பான நாளை பற்றி தான் சொல்ல போகிறேன். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். ஆண்டுதோறும் அக்டோபர் 11 இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது. உலகெங்கிலும் உள்ள சிறுமிகளுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாப்பு வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டும் நாளாக மட்டும் இருக்குது. அது மட்டுமா, இந்த நாளில் பாலின சமத்துவம், கல்வி, இளம் பெண்களுக்கான வாய்ப்பை, முக்கியத்துவம், இதெல்லாமே எடுத்துக்காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது. 1995 பெய்ஜிங்கில் ஒரு உலக மாநாடு பெண்களுக்காக நடந்தது. உலக அளவில் பெண்கள் சிறுமிகளின் உரிமைகளை மேம்படுத்த ஒரு திருப்பு முனையாக அந்த மாநாடு அமைந்தது. 2011 ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் 2012 அதில் இருந்து தான் இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11 அனுசரிக்கப்படுது. இந்த நாள் குழந்தைகளின் உரிமைகளை உலக அளவில் அங்கீகரிக்க அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தனித்துவமான தடைகள் குறித்த விழிப்புணர்வு, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம், அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நாளாக இதை வந்து அமைது. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சம உரிமை வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்பதை நினைவூட்ட இந்த தினம் அனுசரிக்கப்படுது. பெண் குழந்தைகள் என்னென்ன சவாலெல்லாம் எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றும் உலகளவில் லட்சக்கணக்கான பெண்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கத்தான் செய்து. சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்படுறதுனால அவர்களின் உடல் நலமும் எதிர்காலமும் பாதிக்கப்படுது. போர் மற்றும் பேரிடர் காலங்களில் நிலையான சூழலில் வாழும் பெண் குழந்தைகளை விட வளரிளம் பெண் குழந்தைகள் பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டுவிடும் சூழலும் 90% மேலே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வரக்கூடிய 2030 பெண் குழந்தைகளின் உரிமைகளையும் அவர்களின் முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வருவதே இதன் முக்கிய நோக்கமாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீம் வைப்பாங்க இல்லையா, அந்த வகையில் 2026 இந்த ஆண்டு என்ன தீம் வைக்கிறாங்கன்னா, End Child Marriage and Invest in Girls' Rights. குழந்தை திருமணத்தை ஒழிப்போம் மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைகளில் முதலீடு செய்வோம் அப்படிங்கிறது தான். எதையுமே சொல்லாம செயலுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அது பெண்கள் விஷயத்துலேயும் தான். வரக்கூடிய நாட்களில் அவங்களும் நிறைய துறைகளில் இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். Thank you.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு செய்தி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எரிவாயு நுகர்வோர்களுக்கு எரிவாயு உருளை பதிவு செய்வதில் ஏற்படும் குறைபாடுகள், தடங்கல்கள் மற்றும் எரிவாயு உருளைகள் வழங்குவதில் காலதாமதம் குறித்து நுகர்வோர்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள் மாவட்ட எரிவாயு ஒருங்கிணைப்பாளர்

மற்றும் எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொள்ளும் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் வந்து நாளை மாலை 4:30 மணியளவில் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பொதுமக்கள் கலந்துக்கலாம். அடுத்து இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காய்கறிகள் பழங்கள் கிலோவிற்கு என்னென்ன விலைகள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தக்காளி கிலோவிற்கு 38, கத்திரிக்காய் 30, வெண்டைக்காய் 20, புடலங்காய் 30, பூசணிக்காய் 14, பாகற்காய் 65, முருங்கைக்காய் 34, சின்ன வெங்காயம் 100, தேங்காய் 59, வாழைக்காய் 40, மல்லித்தலை 105, கருவேப்பிலை 35, இஞ்சி 200, நார்த்தங்காய் 35, கேரட் 42, சௌச்சோ 32, முட்டைக்கோஸ் 24, குடைமிளகாய் 65, பஜ்ஜி மிளகாய் 60, பட்டர் பீன்ஸ் 160, சோயாபீன்ஸ் 130, சேம்பு நாட்டு ரகம் 40, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 55, வாழைப்பழம் செவ்வாழை 115, ஏலைக்கு 95, மட்டி 80, நேந்திரன் 90, பச்சை வாழைப்பழம் 65, ஆப்பிள் 180, எலுமிச்சை பழம் 160, 130 ஆகிய விலைகளில் கிடைக்குது. கொய்யா சிவப்பு ரகம் 80, வெள்ளை ரகம் 60, மாதுளை 220, அன்னாசி 70, சப்போட்டா 50, பப்பாளி 50, நெல்லிக்காய் 75, திராட்சை பன்னீரகம் 120, சாத்துக்குடி 70, கிர்னிப்பழம் 50, சீதாப்பழம் 100, தர்பூசணி 30 அப்படிங்கிறத பாளை மகாராஜா நகர் சந்தை உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் உங்களுக்காக அறிய தந்திருக்காங்க. உங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து மேயாதமான், இது படத்தோட பேர், பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். பரணி நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் என்று ஒரு தகவல் இருக்கு. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேச போறீங்க பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா சுமையாக தெரிகிறதா? இன்று காலை 10:02 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல் நிறைய நீங்கள் கேட்கலாம். அதோட நிறைய பொது அறிவு தகவல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கான முயற்சி அதுதான் வந்து விதையாக இருக்கணும். அது வந்து எப்படி விதை போட்ட உடனே மரமாகாதோ அதுபோல் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு நாள் எடுக்கும். அது நல்லா செஞ்சு அதில் ஒரு அனுபவம் கிடைச்ச பிறகு அந்த செயல் வெற்றி பெறும். அந்த ஒரு நம்பிக்கையிலேயே அந்த செயலை வந்து தொடரணும். விதை போட்ட உடனே எப்படி வந்து மரம் உடனே வராதோ அதுபோல் நம்ம ஒரு செயல் திட்டமிட்டதும் அது வந்து வெற்றியாகாது. நிறைய செயல் அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நிறைவில் தான் வெற்றி வரும். அதை எதிர்கொண்டு உங்களுடைய செயலில் நீங்கள் வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வணக்கம் பரணி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்காங்க கார்த்திகா. இன்னும் சற்று நேரத்தில் 8:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். 2வது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஆன்ஸ்னேகி தைவானின் லியோ ஜூன் ஹூவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீராம்பூரில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில தவிர்க்கக்கூடிய அல்லது ரத்து செய்யப்படக்கூடிய திருமணம் என்றால் என்ன, அதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறீங்க.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வந்து இந்து திருமண சட்டத்தில் உள்ள விவாகரத்து சம்பந்தமான சட்டங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, நாம் கேட்க போகிறது தவிர்க்கக்கூடிய அல்லது ரத்து செய்யப்படக்கூடிய திருமணம். இது ஆங்கிலத்தில் வாய்டபிள் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த தவிர்க்கக்கூடிய அல்லது ரத்து செய்யப்படக்கூடிய திருமணம் என்பது சட்டப்படி ஆரம்பத்தில் செல்லுபடியாகும். ஆனால் கணவன் அல்லது மனைவி ஆகிய இருவரில் ஒருவர் விரும்பினால் நீதிமன்றத்தை அணுகி அதனை செல்லாது என ரத்து செய்ய முடியும். இது நம்ம இந்து திருமண சட்டம் 1951 இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 12 இதை பற்றி கூறுகிறது. ஒரு திருமணத்தை ரத்து செய்ய கோர பின்வரும் காரணங்கள் இருக்க வேண்டும்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. இப்போ நம்ம ஏற்கனவே பிரிவு 11 பார்த்தோம். அதில் இருக்கிற விஷயத்துக்கும் இந்த 12 கூறப்பட்டுள்ள விஷயத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதை இறுதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பிரிவு 12 படி ஒரு திருமணத்தை ரத்து செய்ய வேண்டி மனு தாக்கல் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், திருமணத்துக்கு பிறகு கணவன் அல்லது மனைவியின் உடல் அல்லது மனநல குறைபாடு காரணமாக தாம்பத்திய உறவு கொள்ள முடியாமல் போனால் பாதிக்கப்பட்ட நபர் திருமணத்தை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தை அணுகலாம். அதாவது இல்லறம் என்பதே தாம்பத்தியத்தில் தான் ஆரம்பமாகிறது. அப்போ அந்த தாம்பத்தியம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அந்த தாம்பத்தியத்தில் விரிசல் ஏற்பட போகும்போது, அந்த இல்லற உறவில் விரிசல் ஏற்பட போகும்போது, இவரால் தாம்பத்தியம் கொள்ள முடியவில்லை என்ற நிலைமை வரும்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து இவருக்கு உடலுறவு கொள்ள இயலவில்லை, இம்பர்டன்சியாக இருக்கிறார், அதனால் எனக்கு இந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தால் மனநலம் சார்ந்த குறைபாடுகள். திருமணத்தின் போது ஒருவரால் சட்டபூர்வமாக சம்மதம் தெரிவிக்க முடியாத அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தார். அதாவது திருமணத்தின் போது அவரால் சட்டபூர்வமாக சம்மதமே சொல்ல முடியாத அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால், திருமண சம்பந்தம் தெரிவிக்கும் தகுதி இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியற்ற அல்லது குடும்பம் நடத்தும் தகுதியற்ற வகையில் கடுமையான மனநல குறைபாடு இருந்தாலும், தொடர்ந்து கடுமையான பைத்தியக்காரத்தனம் அல்லது வலிப்பு நோய் போன்ற பாதிப்புகள் இருந்தால் இந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டி விண்ணப்பம் செய்யலாம். திருமணத்தின் போது அவருக்கு அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அவருக்கு வந்து மனநிலை இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்க்க போறதா இருந்தா, கட்டாயப்படுத்தி அல்லது ஏமாற்றி ஒரு சம்மதத்தை பெறுதல், திருமணத்துக்கான சம்மதத்தை பெறுதல், மணமகன் அல்லது மணமகளின் சம்மதம் மிரட்டல் அல்லது பலவந்தம் அல்லது ஏமாற்று வேலை இதன் மூலமாக பெறப்பட்டிருந்தால், அந்த பாதிக்கப்பட்டவங்க இப்படி ஏமாற்றி என்னை இந்த திருமணத்தை செய்து விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது அந்த ஏமாற்றப்பட்டவர் வந்து நீதிமன்றத்தை அணுகி எனக்கு நடத்தி வைத்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும், அந்த திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் கூறுகிறது. அதுக்கு அடுத்தல பார்க்கும்போது, ஒரு பெண் அதாவது மணமகள் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருந்தால், திருமணத்தின் போது மணமகள் வேறொரு நபரால் கர்ப்பமாக இருந்ததை மணமகனிடம் மறைத்திருக்க வேண்டும். இந்த விஷயம் திருமணத்தின் போது மணமகனுக்கு தெரிந்திருக்க கூடாது. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். திருமணமான ஒரு வருடத்திற்குள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும்.

0: அதாவது ஒரு பெண் வந்து அந்நிய ஆடவருடன் உடலுறவு கொண்டு கர்ப்பமாக இருக்கிறதை மறைத்து ஒரு திருமணத்தை செய்திருக்க வேண்டும். அப்போ அந்த திருமணம் முடிந்த பின்னர் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலத்தை கணக்கிடும் பொழுது இந்த சாத்தியமில்லாத இந்த குழந்தை பிறப்பு இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் பட்சத்தில் இந்த குழந்தை எனக்கு பிறந்ததில்லை என்று கூறி அந்த பெண் திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக இருந்திருக்கிறார், ஆனால் அதை மறைத்து இந்த திருமணம் செய்திருக்கிறார் என்பதை காரணம் காட்டி விவாகரத்து அது விவாகரத்து அல்ல இந்த திருமணம் ரத்து கேட்டு விண்ணப்பம் தாக்கல் செய்யலாம். இப்போ இந்த ரத்து செய்யக்கூடிய திருமணம் அது வாய்டபிள், முற்றிலும் செல்லாத திருமணம், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பிரிவு 11 படி நம்ம என்ன பார்த்தோம், இந்த திருமணம் செல்லாது என்று விளம்புகை செய்யும்படி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த திருமணம் அதாவது இந்த தேதியில் மனுதாரருக்கும் எதிர் மனுதாரருக்கும் நடந்த திருமணம் செல்லாது என்று விளம்புகை செய்யும்படி அப்படின்னு கேட்டிருப்போம். இதில் வந்து 12 ரத்து செய்ய வேண்டும், அதாவது முற்றிலும் செல்லாத திருமணமாக இது போய்விடும். முற்றிலும் செல்லாத திருமணம் அதாவது ரத்து செய்யக்கூடிய திருமணம் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை இது சட்டப்படி செல்லுபடியாகும். பாதிக்கப்பட்ட நபர் வழக்கு தொடர்ந்தால் மட்டுமே ரத்து செய்யப்படும். முற்றிலும் செல்லாத திருமணம் என்பது இது சட்டத்தின்படி ஆரம்பத்திலிருந்தே செல்லாது. எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்லப்போனால் ஏற்கனவே ஒரு மனைவி அல்லது கணவன் இருக்கும்போது அந்த செய்யும் இரண்டாவது திருமணம், அதாவது உயிரோடு ஒரு துணையை வைத்து கொண்டு இரண்டாவதாக செய்யும் திருமணம், நெருங்கிய இரத்த உறவுக்குள் நடக்கும் திருமணம், அதாவது அந்த உறவு முறையே தவறான உறவு முறையாக இருக்கும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய திருமணம், இதற்கு நீதிமன்ற தீர்ப்பே தேவையில்லை, அது தானாலே தானாகவே செல்லாதாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இவைகள் அனைத்தும் திருமண பந்தம் என்று வந்துவிட்டாலே அது நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அந்த விவாகரத்தினை பெற வேண்டும். இன்னும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: மக்களை இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்க வழக்கு என்று வந்தால் உரை வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இப்ப நிகழ்ச்சி உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பல கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சுந்தரபாண்டபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
3: எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தாராக வரிசையில் 29வதாக இடம்பெறும் மேலகர்த்தாராகம் சங்கராபரணம். சங்கராபரண ராகத்தை தீரா சங்கராபரணம் என்றும் அழைப்பர். சங்கராபரண ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சத்துசுருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சத்துசுருதி தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

0: 29வது மேலகர்த்தா ராகமாகிய சங்கராபரணத்தில் ஸ்ரீ கோடீஸ்வர ஐயர் அவர்கள் எனையாளையா இவ்வேளை எனையாளையா என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். கீர்த்தனையின் பொருளை நாம் புரிந்து கொள்ளும் போது அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய சிதம்பரம் திருப்புகளில் சூடாமணி பிரபை ரூபா என்ற திருப்புகழ்பாடல் நினைவுக்கு வருகிறது. திருப்பார்கடலை தேவ அசுரர்கள் அமுதம் வேண்டி கடையும் போது அமுதத்துடன் மூன்று மணிகள் பிறந்தன. கௌஸ்துபமணி, சிந்தாமணி, சூடாமணி. கௌஸ்துபமணியை திருமாலின் மார்பில் அணியாக அமைந்தது. சிந்தாமணியை இந்திரன் அடைந்தான். சூடாமணியை நிமி என்ற அரசன்பால் தரப்பட்டது. இந்த சூடாமணி ஆதித்தன் ஒளியினும் அதிக ஒளியுடையது. இந்த சூடாமணியை நிமி அரசன் மரபில் வந்த ஜனகர் சீதைக்கு தந்தார். இந்த அரிய சூடாமணியை போன்ற ஒளியுடையவர் முருகவேள். இதே பொருளில் கீர்த்தனை அமைந்திருப்பதை உணர முடிகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: மக்களை, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் பிரியங்கா திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்குது. பல கீழிங்க தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: குறுஞ்செய்தி
1: சுட சுட சாம்பார் இட்லி, அடடா என்ன ஒரு வாசனை! சூடு ஆறுவதற்குள் சாப்பிட்டு விட வேண்டும்.
2: மந்திரியாரே, மந்திரியாரே, மந்திரியாரே, எங்கே இருக்கிறீர்?
1: உணவில் கையை வைப்பதற்குள் வேலை வந்துவிட்டது. இந்த மன்னர் நம்மை நிம்மதியாக சாப்பிட கூட விடுவதில்லை. மன்னர் காலையிலே சப்தமிட தொடங்கிவிட்டார். என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே. என்ன, மன்னர் அரண்மனைக்கு வெளியே நிற்கிறார். மன்னா, அழைத்தீர்களா?
2: நீங்கள் எல்லாம் என்ன வேலை செய்கிறீர்கள்? அரண்மனைக்கு வெளியே என்ன நடக்கிறது என்று யாருக்காவது தெரிகிறதா?
1: அப்படி என்ன நடக்கிறது மன்னா?
2: இதோ இந்த அரண்மனை கோட்டை சுவரில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று பாரும்.
1: இந்த சுவரில் நோட்டீஸ் ஒட்டாதீர். அட, இதுதானா? கடந்த வாரம் தானே அரண்மனை கோட்டை சுவருக்கு புதிதாக வெள்ளை அடித்தோம். அதனால் தான் யாரும் நோட்டீஸ் ஒட்டிவிடக் கூடாது என்பதற்காக இந்த சுவரில் நோட்டீஸ் ஒட்டாதீர் என்று எழுத சொன்னோம். அதைத்தான் எழுதியிருக்கிறார்கள்.
2: மந்திரியாரே, கண்ணை திறந்து பாரும். அதற்கு கீழே என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று?
1: சரி, இங்கு நோட்டீஸ் ஒட்டவில்லை. ஆஹா, யாரோ வேண்டுமென்றே நகலாக இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் மன்னா.
2: கண்ணை திறந்து பாருங்கள் என்று இதைத்தான் கூறினேன். அரண்மனைக்கு வெளியே நடப்பவற்றை யாரும் கவனிப்பதில்லை என்றும்.
1: மன்னா, கோட்டை சுவருக்கு வெளியே அவர்கள் எழுதியதை நாம் 24 மணி நேரம் கண்காணிக்க இயலுமா? நாம் பார்க்காத நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இது கூட பரவாயில்லை மன்னா. அடுத்த வீட்டில் பாருங்கள். அந்த வீட்டின் சுவரில் நோட்டீஸ் ஒட்டாதீர் என்று எழுதியிருந்தார்கள். அதன் மேலேயே மிகப்பெரிய போஸ்டர் ஒட்டியும் இருக்கிறார்கள். அதை என்னவென்று சொல்வது?
2: இதை தெரிந்து செய்கிறார்களா இல்லை தெரியாமல் செய்கிறார்களா என்றே தெரியவில்லை. இது கூட பரவாயில்லை. ஆனால் சில நிறுத்தங்களில் ஊரின் பெயர்கள், முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கும் பலகைகளின் மேலும் இப்படி போஸ்டரை ஒட்டிவிட்டு போய்விடுகிறார்கள். இதனால் பேருந்து நிறுத்தத்தில் இறங்குபவர்கள், புதிதாக அந்த இடத்திற்கு வருபவர்களுக்கும் இந்த இடத்தை கண்டுபிடிப்பதில் பெரும் சிரமம் ஏற்படுகிறது. முக்கிய அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள முடியாமலும் போகிறது. நகரின் முக்கிய இடங்களில் இப்படி போஸ்டர் ஒட்டக்கூடாது என்று விதிமுறை உள்ளதல்ல?
1: ஆமண்ணா, அரசு அலுவலக சுவர்கள், மேம்பால தூண்கள் மற்றும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலையோர சுவர்களில் அரசியல் கட்சிகள், தனிநபர் குடும்ப நிகழ்ச்சிகள், ஊர் திருவிழாக்கள், தனியார் நிறுவன விளம்பர போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. இது போன்ற போஸ்டர் விளம்பரங்களால் வாகன ஓட்டிகளின் கவனம் சிதறி விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படுகிறது. எனவே போஸ்டர் ஒட்ட அரசு சார்பில் பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் சிலர் இரவு நேரங்கள் யாருக்கும் தெரியாமல் அரசு விதிகளை மதிக்காமல் போஸ்டரை ஒட்டிவிடுகின்றனர்.
2: அரசு அலுவலக சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டு

0: போஸ்டர்கள் ஒட்டுவது தடுக்கப்பட்டுள்ளன என்று கேள்விப்பட்டேன்.
1: மீறி அதன் மீது போஸ்டர் ஒட்டினால் சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
0: இது போன்று இல்லங்களில் செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏதாவது சட்டம் இயற்ற வேண்டும்.
1: இல்லங்களில் வருங்காலத்தில் வருகிறதா என்று பார்ப்போம். இப்போது உள்ளே சென்று அரசவை வேலைகளை கவனிப்போம் அண்ணா.
0: இந்த சுவரில் எழுதியிருக்கும் வாசகங்களை யார் அளிப்பது? வெளியே இந்த வாசகங்களை அழித்து அதற்கு வெள்ளை அடித்து விட்டு நீர் உள்ளே வாரும் மந்திரியாரே.
1: எனக்கு வேலை வந்துவிட்டது. எனக்கு வேலை வைப்பதே இந்த மன்னருக்கு வேலை வந்துவிட்டது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
6: நேரம் 8:28 ஆகாஷ்வாணி திறனில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சுப்பவன ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:34 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெளியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிலு சிலு குழுக்குழுன்னு பனி விழுந்துட்டு இருக்குது. அந்த ஒரு காலை பொழுது ரொம்ப ரம்யமா இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு இன்னும் ரம்யமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நெல்லை பண்பலை 102.6 தொடர்ந்து கேளுங்க. இன்று உங்கள் ரசனைக்கு விருந்தாய் வரக்கூடிய நிகழ்ச்சிகளுள் சில இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்றின் நேரலை நிகழ்ச்சியில மக்களை நீங்க பேச இருக்கிறீங்க. பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா, சுமையாக தெரிகிறதா? காலை 10:02 மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடல்களை நீங்கள் நேரலையாக கேட்டு ரசிக்கலாம். இன்று பகல் 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே இருக்கு. இன்னைக்கு சிநேகிதியே நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க, யாரிடம் பேசினால் நேரம் போறதே தெரியாது. நிலைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுங்க. 0462-2123 0462-2123 நிலைய வாட்ஸ்அப் எண் 9443-6074. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

சமண பல்கலை அலையில் வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.2 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:46 நிமிடம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுப்பவன ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாலை கீழே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி தொழில்வெளி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:50 மக்களை நீங்க கேட்கறீங்க.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது. அடுத்தபடியாக ஒரு இளவரசன் பட்டத்துக்கு வரணும். அந்த ராஜாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 பேரும் ஒன்றா பிறந்தவங்க. அதனால் 3 பேருக்கும் ஒரே வயசு. முன்ன பின்ன பிறந்திருந்தால் மூத்த மகனுக்கு அரச பதவியை கொடுத்துடலாம். இங்கே 3 பேருக்கும் ஒரே வயசுங்கிறதுனால யார் ராஜாவாக வர்றதுங்கிறதுல பிரச்சனை வந்துட்டுது. குதிரை ஏற்றம், வில்வித்தை, இப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை. இந்த 3 பேரில் யார் சிறந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா யோசனை பண்ணார். அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் நேராக காட்டுக்கு போனார். அங்கே ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட போய் யோசனை கேட்டார். அவர் இதுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். 3 பேர்கிட்டையும் சம அளவு உள்ள பணத்தை கொடுத்தார். ஒரே அளவு பணம் 3 பேர்ட்டையும் கொடுத்தார், கூட குறைச்சல் இல்லாமல். அவங்க 3 பேரும் 3 தனித்தனி மாளிகையில் குடியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சொன்னார், இதை பாருப்பா, உங்கள் 3 பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் மாளிகைகளை நிரப்பணும். உங்களுக்கு 7 நாள் அவகாசம். 7 நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன். மாளிகை முழுவதும் மற்ற 2 பேரை காட்டிலும் யார் ரொம்ப நல்லா நிரப்பி இருக்கிறாங்களோ அந்த புள்ளை தான் எனக்கு பின்னாடி அரசனாக வருவான் அப்படின்னார். 3 பேரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துருக்கிற பணமும் ரொம்ப குறைச்சல், மாளிகையோ ரொம்ப பெருசு, என்னத்தை வாங்கி போட்டு நிரப்புறது? முதல்ல இளவரசன் பார்த்தான், நேராக குப்பை அள்ளுற இடத்துக்கு போனான். இனிமேல் ஊருக்கு வெளியில் கொண்டுட்டு போய் கொட்டுற குப்பை வண்டியெலாம் என்னுடைய மாளிகைக்கு வரணும், அங்கே குப்பையை கொட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இவ்வளவு குறைச்சலான பணத்தை கொண்டு மாளிகையை நிரப்பணும்னா அதுக்கு இதுதான் வழின்னு முடிவு பண்ணிட்டான். 2வது இளவரசன் பார்த்தான், என்ன பண்ணுறதுன்னு சில பேரை யோசனை கேட்டான். உன்னுடைய சகோதரன் குப்பையால் நிரப்பிட்டான்,

0: நீ அது மாதிரி ஏதாவது செய். நம்ம ஊரில் புல் தான் ரொம்ப மலிவு. கட்டுக்கட்டாக கொண்டாந்து போட சொல், கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொன்னார். அது மாதிரியே செஞ்சான். பாதி அளவு நிரப்புனா பணம் தேர்ந்து போச்சு. இதுக்குள்ளே 7 நாள் முடிஞ்சிட்டுது. ராஜாவும் குருவும் ஒவ்வொரு மாளிகையாக பார்த்துக்கிட்டே வராங்க. முதல் மாளிகையை நெருங்கவே முடியல, அவ்வளவு துர்நாற்றம். ரெண்டாவது மாளிகை அழுகி போன புல், அதுவும் பாதி அளவு தான் நிரம்பி இருந்தது. மூணாவது மாளிகைக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்த 1-2 பொருள்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. வீடு பூரா காலி. நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டார் ராஜா. பாருங்கள், அது நிரம்பி இருக்குது அப்படின்னு நான் புள்ள. ராஜாவுக்கு புரியல, கோபம் வந்துட்டுது. எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நிரம்பி இருக்குதுங்கிறான். குரு சொன்னார், கோபப்படாத, வீடு நிரம்பி இருக்கு. உனக்கு பழக்கமில்லாத உன்னால் அது நிரம்பி இருக்குது. உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறான் பார். அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றி வச்சிருக்கிறான். மாளிகை பூரா இப்போ ஒளியால் நிறைஞ்சிருக்குது அப்படின்னார். மன்னர் மனசு வெளிச்சமாச்சு. இந்த மகனையே இளவரசன் ஆக்கினாராம். அதான் இந்த காலத்து வாரிசுகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஈசி சேரில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அப்பா புத்தி சொல்ல ஆரம்பித்தாராம், இப்படி இருந்தால் எப்படிறா, மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா அப்படின்னாராம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கான் பையன். வேலைக்கு போகிறாங்க, உழைக்கிறாங்க அப்படின்ருக்கான். உழைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். பணம் கிடைக்கும்னாரான் அப்பா. பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னானா, வீடு கட்டலாம். வீடு கட்டினா என்ன பண்ணலாம், சோஃபா ஈசி சேர் இதெல்லாம் வாங்கி போடலாம். வாங்கி போட்டால் அது மேலே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சுகமாக உட்காந்துருக்கலாம் அப்படின்ருக்கார். இப்போவே நான் அதை தானே பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னானாம் பையன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: மக்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 9 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பன்மலை.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். 2வது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க சென்னை வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்கொடி கஸ்தூரி ரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபூவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா?

0: சுமையாக தெரிகிறதா? நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க 0126123 1 1 3 2 0 4 6 2 2 5 6 1 1 3 3. இன்னைக்கு டே ஸ்பெஷல் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி கேர்ள் சைல்டு. இன்னைக்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சிறப்பாக நம்ம ஆனந்த பங்கற்ற நேரலை நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா, சுமையாக தெரிகிறதா? நிச்சயமாக பெண் குழந்தைகளை வளர்த்தவர்கள், வளர்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களையே கருத்துக்களாக சொன்னீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லையா? நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வேலைக்கு போறதுக்கோ எதுவும் சுமம் எல்லாம் கிடையாது.
0: சரி,
1: அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு வந்து ஒரு இடம் நம்ம இது பண்ணி குடுக்கற வரைக்கும் நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருக்கு.
0: நன்றி. வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு உங்களுக்கு சுகமா இருக்குதா இல்ல சுமையா தெரிகிறதா அப்படிங்கறதா கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய நற்காலை வணக்கம் மேம்.
0: இனிய நற்காலை வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: நிச்சயமாக பெண் குழந்தை வளர்ப்பு சுகமாகத்தான் தோன்றுகிறது. ஆமா, ஏன்னா அரசாங்கம் பாருங்க, பெண் குழந்தைகளுக்கு பிறந்த உடனேயுமே அவங்களுக்காக சேவிங்ஸ் அப்படிங்கறத செல்வ மகள் திட்டம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப சின்ன வயசுலயே அவங்க வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வயதுல இருந்து அவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கறத பெற்றோர்கள் செய்து அதற்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா வட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல.
0: பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கிறதுனால அது வந்து சுகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், பெண் பிள்ளைகளுக்கு நிறைய சலுகைகள் அப்படிங்கறது கிடைக்குதுமா. அவங்களுக்கு விளையாட்டு துறையாக இருக்கட்டும் சரி, அல்லது கல்வி படிக்கணுமா இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் அவங்களுக்கு உரிய அந்த பாதுகாப்பு கூட பாருங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் பெண்களுக்கு வந்து இந்த சிறப்பு படையில அமைச்சிருக்காங்க.
0: சரி, இந்த வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய காலத்துல பெண்களுக்கு கிடைக்கிறதுனால பெண் குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கறது சுகமாக இருக்கிறது. நன்றி. நன்றி.
2: பெற்றோர்களும் நல்ல சம்பாதிக்கிறாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. பெண் குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது குடும்பத்தை சுற்றி, குடும்பத்தில் வளரக்கூடிய, குடும்பத்தில் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகளை சுற்றி தான் அமையுது. ஸோ இன்றைக்கி பெண் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது பெண் குழந்தைகளை வளர்த்தவர்கள் அந்த வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சுகமாக தோன்றியதா, சுமையாக தெரிந்ததா அப்படிங்கிறதா பேசிகிட்ருக்குறோம். தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: காலை நிகழ்ச்சியை அருமையாக வழங்கினுங்க. அன்பு தோழி கார்த்திகேயனுக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்க்கநேரி வசந்தா. இப்போது வீட்டுல இருந்து பேசுகிறேன்.
0: வீட்டுல இருந்து பேசுறீங்களா? சூப்பர்மா, சூப்பர். வசந்த அம்மாக்கு பெண் குழந்தைகள் எத்தனை?
3: பொண்ணு.
0: எப்படி?
3: ஏன்னா பெண் குழந்தை முத, ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டதே பெண் குழந்தை மேடம். முத குழந்தை பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிறந்த. பிறந்த உடனே கேட்டேன், டாக்டர் அப்படி என்ன பிள்ளைன்னு தான் கேட்டேன்.
0: சரி,
3: அந்த அவங்க என்னமா இந்த வழியில என்ன பிள்ளை, என்ன பிள்ளை ஆசைப்படுறீங்க, பெண் பிள்ளைங்க அந்த பிள்ளைதான் பிறந்தீங்க, அவ்வளவு ஒரு சந்தோஷம் மேடம்.
0: சரி சரி.
3: அது வந்து வெள்ளிக்கிழமை பெண் பிள்ளை பிறகு ரொம்ப அதிர்ஷ்டமா. அது என் பிள்ளை வந்து வெள்ளிக்கிழமை தான் பிறந்துச்சு.
0: நீங்க ஆசைப்பட்ட பெண் குழந்தை பிறந்தாச்சு. இப்ப அந்த குழந்தையை வளர்க்கும் போது உங்களுக்கு வளர்ப்பு சுகமா இருந்துச்சா, சுமையா இருந்துச்சா?
3: சுகந்தா மேடம், இன்ன வர சுகந்தானே படிக்கிறா? சுகந்தா மேடம், ஏன்னா நான் வந்து பெண்கள் ரொம்ப பிடிக்கும். எங்க அக்காவுக்கு மூணு பெண் குழந்தை மேடம். மூணு வந்து பிறந்த உடனே டாக்டர் எல்லாம் கேட்டாங்க, இது என்ன பெண்களை மூணாவது பிள்ளைக்கு எப்போதும் அந்த பிள்ளை வந்து பஸ்ட் உலகத்துல பஸ்ட் பஸ்ட் இப்பதானே வருது.
0: இல்ல, இப்ப நான் கேக்குறேன், வசந்த் அம்மா வந்து ஒரு சேலையோ இல்ல ஒரு பூவோ வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்து உங்களை பாப்பா வந்து என்னம்மா எனக்கும் அது மாதிரி வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும் போது
3: இருந்தேன்.

வரம் சூப்பர்மா. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு. நன்றி நன்றி மக்களே. இந்திய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறதுனால பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுதா சுமையாக தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டுருக்கிறேன். உண்மையிலே வீட்டில் பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய அனுபவங்களை கருத்துக்களாக சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் நேர்களோடு. அதற்கு முன்பாக சுபகரன் ஒரு பாடல் தங்கமிங்கள் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. பல கீழே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: நேரம் 9:12 ஆகாஷ்வாணி தினம் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி மக்களை இந்திய நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா சுமையாக தெரிகிறதா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறேன். உண்மையிலே பெண் குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குட்டிஸ் சுட்டிஸ் பார்க்கும்போதே இந்த குழந்தையை வளர்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஐயோ இந்த குழந்தையா இனி என்ன பாடுபடுத்துது தெரியுமா, அந்த மாதிரி லெவலுக்கு ஃபீல் பண்ணும்போது தான் அது சுகமாக சுமையாக அப்படின்னு நான் கேட்குறேனே தவிர, நீங்கள் பொதுவான கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்கிறது தப்பில்லை. இருந்தால் கூட உங்களுடைய பெண் குழந்தைகளை வளர்க்கும் போது அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் தீத்தாம்பட்டியில இருந்து விஜயா பேசுறேம்மா.
0: விஜயா சொல்லுங்கம்மா.
1: சுமைன்னு சொல்ல முடியுமாம்மா, அந்த வார்த்தைக்கு இடமே இல்லைங்கம்மா.
0: சூப்பர்.

0: அந்த நாளையில எங்க வீட்டுல 5 பெண் குழந்தை, ஒரே ஒரு பையன். அப்ப எங்க அப்பா சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டா கூட, திருப்பி கஷ்டப்பட்டு உழைச்சா கூட வீட்டுக்கு வரும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். அங்க 5 பொம்பளை பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, சுந்தரம் கடிச்சிருவான் போல பிள்ளைகள் அப்படிம்பாங்க.
1: சரி,
0: அதிகமா பேச மாட்டாங்க, இருந்தாலும் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்களை 5 பேர்த்த கட்டி கொடுத்து எல்லாருக்கும் 2 2 பெண்.
1: சரி,
0: அந்த பேச்சிகளையும் 10 பேச்சிகளையும் ஒரே ஒரு பையன், ஒரு அக்காவுக்கு மட்டும்.
1: சரி,
0: 10 பேச்சிகளையும் அப்படி கொஞ்சுவாங்க. அதே மாதிரி நாங்களும் பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அப்படி ஒரு பாசம். கஷ்டத்தை யாருமா நினைக்கிறா, பிள்ளைங்க இருந்தாலே போதும், அது ஒரு செல்வம் தான்.
1: நிச்சயமா நிச்சயமா,
0: அப்படி நாங்க பாசமா வச்சு வளர்த்து இன்னைக்கும் அந்த பழசுகளை நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் வயசான காலத்துல வாழ வேண்டியிருக்கும்.
1: சரி சரி சரி,
0: அது ஒரு ரொம்ப கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷமா பிள்ளைங்க. கடவுள்கிட்ட ஏண்டா பிள்ளைகளை பெரிய பிள்ளைகளை ஆக்கலன்ற மாதிரி
1: குழந்தைங்களாவே இருந்திருக்கலாமேனு.
0: சூப்பர்
1: சூப்பர், நன்றிம்மா நன்றி. இனி விஷயம் கலந்துக்கிறதுக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா பூரிப்பா சொன்னீங்க, அதுக்கே ரொம்ப சந்தோஷம். பொதுவாக பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆடை விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் கூட, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் விதவிதமான வண்ணமயமான ஆடைகள், வித்தியாசம் வித்தியாசமாக நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்குறதுக்குன்னே நிறைய இருக்கும். அதுக்காகவே பெண் குழந்தைகளை ரொம்பவே நேசிக்கிறவங்க உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அழகாக ஜடப்பின் நீப்பு வச்சு கம்மல்லாம் போட்டு வளையல்லாம் போட்டு அந்த மாதிரி குழந்தைகளை அழகு பார்த்து, ஆண் குழந்தைகளுக்கும் நம்ம செய்வோம் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் கூட நம்ம அந்த கம்பேர் அப்படிங்கிறது வேண்டாம். பெண் குழந்தைகளை மட்டுமே பார்க்கும் போதே தனித்துவமாக சில விஷயங்கள் ரொம்ப சுகமாக தெரியும். ஆனால் அதே சுகங்கள் கூட சில நேரங்களில் சுமையாக தோன்றும். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது பெண் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது, சுகமாக இருந்துச்சா சுமையாக இருந்துச்சா அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, மனைவி பொண்ணா கோலேந்து காரூர்த்தி கிருஷ்ணன் பேசுகிறேன்மா.
1: சொல்லுங்க கிருஷ்ணன் சார்.
2: அம்மா பெண் குழந்தை அப்படின்னு பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து 5 பெண் குழந்தைகள்மா. ஆனால் அதை வளர்க்க சந்தோஷம் தான்ம்மா.
1: சரி,
2: ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொழுத்த போட்டு பாரு தாய் எங்க அம்மா மாதிரியே வரும் அப்படின்னு ஒவ்வொரு அப்பாவும் நினைக்கும் போது
1: பாத்தீங்கன்னா,
2: அந்த பெண் குழந்தை முன்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவே வந்த மாதிரி இருக்கும்.
1: சரி,
2: அதுவும் போக என்னன்னா, அந்த பெண் குழந்தைய வளர்க்கல சந்தோஷம் என்னன்னா, அவங்க அம்மா பேரு என்ன பேரோ அந்த பிள்ளைக்குதான் முதல் பிள்ளைக்கு பேரு
1: வச்சிருப்பாங்க.
2: அப்படி கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா, அந்த அம்மா இல்லாத வீட்டுல கூட பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். இதே ஒரு பையனை கொடுத்து போட்டு எங்க அப்பா வந்தாருமே யாருன்னு சொல்ல மாட்டாங்க
1: பாருங்க. சரி,
2: அதே மாதிரி இந்த பெண்களுடைய அருமை எப்பன்னு தெரியும்னா, ஒரு நாளைக்கு வீட்டம்மா வந்து ஊருக்கு போயிருப்பாங்க பாருங்க, அன்னைக்குதான் மகிழ்ச்சி வந்து ரெட்டிப்பா தெரியும். ஏன் அப்படின்னு கேளுங்க, அன்னைக்குதான் அந்த குழந்தை வந்து எப்படி சமையல் பண்ணியிருந்தாங்க கூட டேஸ்ட். எங்க அம்மா கை மாதிரியே உன் பக்கம் இருக்குன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சமையல் கலையை வந்து அது படிச்சு வச்சுக்கணும். இதே ஒரு பையன் கொண்டு வந்து தோசிட்டு பார்த்தா, உங்க அப்பா சுட்ட மாதிரி அந்த ரப்பர் மாதிரி சுட்டு கொண்டு வந்துருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பெண் குழந்தைகள் வந்து அப்படி இருந்தாமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பாருங்க. நீங்க சின்ன குழந்தைகளுக்கு கேட்க, சில நேரத்துல சேட்டை பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கும். ஆனால் பெண் குழந்தை இருந்தா என்னன்னா, ஒரு முட்டையை நீங்க வேங்கி கொடுத்தா கூட பங்கு வச்சு கொடுக்கணும் ஒரு எண்ணம் வரும்
1: வரும். சூப்பர்.
2: இல்ல ஏன்னா அது நேச்சர் தான் பார்ப்போம். ஆனா சில நேரம் சேட்டை பண்ணாதான் அது பிள்ளை, சேட்டை பண்ணாலும் அது பிள்ளையே கிடையாது
1: கிடையாது. சூப்பர், நன்றி நன்றி.
2: குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம், அது அம்மா அப்பான்னு அம்மான்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு இது வருது.
1: நிச்சயமா நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிறைய ஆண்களுக்கு பெண் குழந்தைகள் வந்து தன்னுடைய தாய் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மாக்களை கொஞ்சம் விசாரித்தா நமக்கு மாமியார் மாதிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது கூட ஒரு வகையில் விளையாட்டாக தான் சொல்லுவாங்களே தவிர, உள்ளார்ந்து ஒரு கோபத்தோடு அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. ஸோ பெண் குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது சுகமாக இருக்குதா சுமையாக இருக்குதா? பெண் குழந்தைகள் பொதுவாகவே பெற்றவங்க மீது ரொம்பவே பாசம், வயசான காலத்தில் அவங்கள கவனிச்சுக்கிற கொள்கிற ஒரு பொறுப்புணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான விஷயமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருந்தால் கூட, குழந்தை பருவத்தை இருந்தே அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது சுகமா இருக்குதா சுமையா இருக்குதா அப்படிங்கறத நேர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. வணக்கம்.
3: அன்பு சகோதரி, காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? கலக்காடு ராஜேந்திரன்.
1: கலக்காடு ராஜேந்திரன் சொல்லுங்க.
3: வீட்டுல எல்லாரும் நலமா? நீங்க நலமா?
1: யாவரும் நலம் சொல்லுங்க.
3: கண்டிப்பானா? அதாவது உண்மையிலே, அதாவது பெண் பிள்ளைகள் வந்து ஒரு வயசு கட்டு வர வந்து சுகம்,
1: சரி,
3: ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சுமையா தான் தெரியுது. ஏன்னா முத நேர் ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, பெண் பிள்ளைங்களை இந்த காலகட்டத்துல தனியா அனுப்பதுக்கு பயமா இருக்குமா? பயமா இருக்கு. ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் பிள்ளை பிறந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துட்டாங்க சொல்லுவாங்க. எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் கடைசி காலத்துல ஒரு வாய் கஞ்சி தர்றது. இப்ப இருக்க சமுதாயத்துல பெண் பிள்ளைகள் தான் அப்பா அம்மா காமிச்சாங்க. எல்லாரையும் கூட்டம் சொல்லல, சில இடங்கள்ல அப்படி இருக்கு.
1: சரி சரி.

0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில்
1: நன்றிமா
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. பெண் குழந்தைகள் வளர்ப்பு நிறைய பேர் சுகமாகத்தான் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுது சில பயங்களால், சில பயம் நமக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு தடையாக, ஒரு சுமையாக தெரிவதற்கு காரணமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா, சுமையாக தெரிகிறதா? நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்கு ஒரு பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:24 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. மக்களே, இன்னைக்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறதுனால இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம சிறப்பாக பேசிட்டு இருக்கிறோம். பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா, சுமையாக தெரிகிறதா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் ரெட்டி அப்படி செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் செல்வம். வாங்க, பேசி ரொம்ப நாளாச்சு.
1: ஆமாங்க, அது ரொம்ப சுகமான அது உணர்வு கண்டிப்பா சுமைன்னு சொல்ல முடியாது. அது எதுக்கு சுமைன்னு சொல்லணும், கடவுள் கொடுக்கறது எதுனா சந்தோஷமா நம்ம ஏத்துக்கணும்.
0: நிச்சயமா.
1: ஆமா, அதே மாதிரி வீட்டுல பாருங்க, பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடும்போது வைக்கும்போது சவுண்ட் நிறைய கேட்கும். வயல் சவுண்டு, கோழி சவுண்டு, அதெல்லாம் ரொம்ப லேது. எங்க கேட்கும், அதெல்லாம் பொம்பளை பிள்ளை இருந்தா கேட்கும் வீட்டுல. அந்த சவுண்டு கலகலன்னு வரக்கூடிய சவுண்டுகள் மனக்கவலை பாதி அழிஞ்சிரும். அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். வீட்டு கடைக்கு போயாச்சுன்னா, ஏப்பா எனக்கு பொட்டு வேணும், அது வேணும், இது போக வேணும், அதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அது ஒரு சந்தோஷம். நம்ம என்னைக்குதான் உழைக்கத கண்டிப்பா செலவு பண்ணணும்ல, வீட்டுல சேதிச்ச என்ன காரியம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, பொட்டு வேணும், பூ வேணும், கொலுசு வாங்கி கொடு, கம்மல்லாம் கொஞ்சம் சிறுக்கு அஞ்சு போச்சு அதாவது புதுசு வாங்கி கொடு அப்படின்னு அவ்வளவு அழகான உரிமையாக பேசும்போது நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. பாப்பாக்கு வீட்டுல இன்னைக்கு காலில் நடந்த சம்பவம், ஒரு ரெண்டு பையன் கொண்டு வந்துருந்தேன். பையன் கொண்டு கேட்டு திறந்து என் பையன் இருக்கான், அவன் பேர் உதயா. உதயா அங்க வாடா அப்படின்னு ஓடி வந்தது பாப்பா. என் பாப்பா ஒரு விஷால்னி. என்னமா என்னப்பா கூப்பிட்ட அப்படின்னு. பையன் வெயிட்டா இருக்குமா, அவனை கூப்பிடுமா? இல்ல நான் கொண்டாப்பா, நான் என்ன இருக்கு என்னைக்கு பொறுப்பு வர சொல்லுங்க. பெண் குழந்தைகள் இருந்தா பொறுப்புகள் வரும் நிறைய.
0: சூப்பர் சூப்பர்.
1: அந்த ஒரு ஒரு ஒழுக்கமா, ஒழுக்கம் முதல்ல ஒழுக்கமா இருக்கிறது. வீட்டுல பாப்பா இருக்கு, பொட்ட பிள்ளை இருக்கு, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், இந்த பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு நம்மளுடைய உடம்பையும் அழகான முறையில அந்த பிள்ளைகள் இருக்கும் போது அந்த பிள்ளையோட புட்ட பிள்ளை இருந்தா அந்த உடம்பையும் அழகான முறையில நம்ம பாத்து கொடுத்தோம். ஒழுக்கமா இருக்கும், நல்ல பழக்கங்கள் ஏற்படுத்துறது. எல்லாம் எதுனாலங்க, பெண் குழந்தைகளால தான் நடக்கும் கண்டிப்பா.
0: அருமை அருமை, நன்றி செல்வம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. அருமையான கருத்துக்கள், நன்றி. வீட்டில் உண்மையிலே பெண் குழந்தைகள் வளர்ப்பவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ண முடியும். அதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் நிகழ்ச்சியில். பெண் குழந்தைகளை வளர்ப்பவர்கள், வளர்த்தவர்கள், அந்த வளர்ப்பு அப்படிங்கிறது சுகமாக இருக்கிறதா, சுமையாக தெரிகிறதா? ஒரே காலில் எல்லா விஷயத்தையுமே செல்வம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க சில பொருட்களை கேட்குறதா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்குறதும் ஒரு சந்தோஷம்தான். இல்லாட்டி இந்த பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறனால தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சலிப்பு அப்படிங்கிற விஷயம் வர்றதே கிடையாது. அந்த சலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் தானே அந்த வளர்ப்பு அப்படிங்கிறது சுமையாக தெரியும். அந்த சலிப்பே இல்லாத
2: என்ன பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைக்கு ரொம்ப நன்மை.
0: சரி,
2: எங்க

0: நாங்கள் மூணு எங்க கூட பெண்கள் யாரும் கிடையாது. எங்க அப்பா கூட பிறந்த அத்தை எங்களுக்கு உண்டு. அந்த காலத்துல எங்க அத்தை இருந்தாங்க, எங்க அத்தை இறந்து போனீங்க. எங்க அத்தை இருக்க போக போய் என் பையன் படிக்கிற காலத்துல எங்க அத்தை வந்து பாண்டிச்சேரி பக்கம் விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு காலத்துல சிஎம்ஆ இருந்தாங்க. என் பையன் இன்ஜினியர் படித்ததுக்கு ஈஸியா அங்க சேர்த்து வச்சு நிறைய சோதனை பண்ணி விட்டாங்க. கம்மி பண்ணி
1: சரி
0: நன்றி.
1: பெண் குழந்தைகளாலேயே பெற்றோர்களுக்கு பொறுப்புகள் கூடுது அப்படிங்கிறதுனால சிலர் அந்த பொறுப்புகளை கடமைகளாக மாற்றிக்கொள்கிறார்கள், உரிமைகளாக குழந்தைகள் கேட்கும் பொழுது. சில பெற்றோர்கள் அந்த கடமைகளை ஒரு சுமையாக பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குதே பெண் குழந்தையாக இருக்கிறதுனால, அதனால் அந்த பெண் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது சுமையாக தெரியுது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் வந்து அத்தனை பேருமே சொல்கிறாங்க பெண் குழந்தை வளர்ப்பு சுகமாகத்தான் தோன்றுகிறது அப்படின்னு. அதை கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உள்ளார்ந்து அப்படியே அனுபவபூர்வமாக நீங்கள் சொல்லும் பொழுது பெண் குழந்தைகளுக்கான வளர்ப்பு அப்படிங்கிறது இன்றைய சூழலில் சுகமாக இருக்கிறது அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேர் கருத்தை கேட்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார். யார் பேசுறீங்க?
2: குமரி
1: மாவட்டம்.
2: நவராத்திரி திருவிழா ஆரம்பிக்கிற இந்த முதல் நாள்ல கேட்டிருக்கேங்க, உண்மையிலே தனி சிறப்பு சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பெண்கள் வந்து இருடைய வீட்டுல வந்து எப்போதுமே கரகரப்பு இருக்கும், இந்த மாதிரி மாட்டுக்கிறது கிடையாது. அதே நேரத்துல பெண்கள் ரொம்ப அழகா பாதுகாக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு ஒரு பசு இருப்பது போல பெண்கள் இருந்தாச்சால் நம்ம குடும்பங்கள் சீக்கிரமே அபிவிருத்தி ஆகும். அது இந்த மாதிரி மாற்றுக்கிறது கிடையாது. குடும்பம் அபிவிருத்தி ஆகும் போதுதான் நம்ம வாழ்க்கையை செழிக்கும். அதனால என்னன்னா, நமது பெண் குழந்தைகளை கண்டிப்பா பாதுகாக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு வாழ்த்துறை புரிய. நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம். பெண் குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது சுகமாகத்தான் தோன்றுகிறது அப்படின்னு நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. அதற்கு முன்பாக
3: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
4: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
3: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
4: आज ही www.pgportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
3: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
1: நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுப்பான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பாலை கீழுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: நாள் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 9:36 ஜாலியாக கேட்டுருக்கீங்க ஆனந்த பூங்காற்று. மக்களை இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா, சுமையாக தெரிகிறதா? இந்த கேள்வி கேட்டோன்னே வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் செல்ல குட்டீஸை பார்த்த உடனே ஒன்றை வளர்க்குறது சுகமாக தோணுதா சுமையாக தெரியுதான்னு ரேடியோவில் கேட்டுட்ருக்காங்க. இந்த சொல்லிட்டு வரேன் லைனில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்கான நம்பரை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462-1123 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா, திருநெல்வேலி கெடிஷனர்ல இருந்து ஈஸ்வரமூர்த்திமா.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் சுகமான சுமை, நான் ஒரு மகளை வளர்த்து விட்டேம்மா, பேத்தியே வளர்த்து கொண்டு
0: இருக்கிறீர்கள்.
1: ஆமா, மகளை பொறுத்த வரைக்கும் அடம் பிடித்து அழுத போது, ஆசையாய் வாங்கியது போட்டு உடைத்த போது, இன்சொல் மறந்து கடுந்துள் பேசிய போது, என் சொல் கேளாமல் எதிர்வாதம் புரிந்த போது, உண்மையாக இருந்தாலும் அப்பா என்று அழைக்கும் ஒரு வார்த்தையில் அனைத்தையும் மறந்து சுகமாக இருந்தது மனதிற்கு. என் மகள் மட்டுமல்லம்மா, எந்த பொண்ணும் என்னை அப்பா என்று அழைத்து விட்டால் இனம் புரியாத மகிழ்ச்சி மனதில் ஏற்படுகிறது. பேச்சியை பொறுத்த வரைக்கும் 2 வயதான பேச்சியை கைகளில் தூக்கி கொண்டு நடக்கும் போது சுமையாக இருந்தாலும், 10 பாவாடைக்கு அழகு சேர்க்கும் போது, 10 பூச்சியாய் பறந்து திரியும் போது, இல்லத்தையும் இது

0: இதயத்தையும் கொலுசு ஒளியால் நிரப்பும் போது,
1: சரி,
0: பூவாய் பிறந்து பூவை சுமக்கும் போது பார்ப்பதற்கும் மனதிற்கும் மிக மகிழ்ச்சியாக சுகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: அருமை அருமை வார்த்தை ஜாலங்கள்ல கருத்துக்களை அள்ளி சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சியில் பேசும்போது உங்கள் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: தேனியிலேருந்து மேதி மோகன்.
1: ஆ, சொல்லுங்கய்யா.
2: கடவுளை கும்பிட்டா ஆம்பளை பிள்ளை பிறக்காங்க. அந்த கடவுளே வீட்டுக்கு வர்றதும்
1: கம்பளைதான்.
2: உங்க 5 ரூபா காசு அப்பத்தான் முத முத வந்துச்சு.
1: சரி,
2: என் மத வந்து எடுத்து எடுக்கலன்னு தெரியல, யாருக்கும் கேட்கல. ஒரு நாள் பார்த்தா பையில பார்த்தா அவ்வளவு 5 ரூபா காசு ஒரு அவசர தேவைக்கு எனக்கு கிடைச்சிச்சு. அப்படி சிறுக சிறு சேமிக்கிறது வந்து பெண்
1: பிள்ளையதான்.
2: அந்த திருமண காலத்துல வந்து அந்த கட்டி கொடுக்கற மாட்டீங்களா பிள்ளைய? அப்ப

0: யார்ட்டும் கேட்கல. ஒரு நாள் பார்த்தா பையில பார்த்தா அவ்வளவு 5 ரூபா காசு ஒரு அவசர தேவைக்கு எனக்கு கிடைச்சிச்சு. அப்படி சிறுக சிறு சேமிக்கிறது வந்து பெண்
1: பிள்ளைங்கதான்.
0: அந்த திருமண காலத்துல வந்து அந்த கட்டி கொடுக்கற மாட்டீங்களா பிள்ளைய, அப்ப இருக்கிற சுபாவம் அந்த ஆனந்த கண்ணீர் விழுகும் பாருங்க, அந்த சந்தோஷம் இன்னமும் இருக்கு. அந்த கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு, கண்ணீர்ல
1: உங்ககிட்ட
0: பேசிட்டு இருக்கும் போதே வருது
1: புள்ளரி புள்ள அப்படியே வருது.
0: ஆமா ஆமா,
1: அருமை அருமை.
0: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு ஆத்மார்த்தமான அன்பு. பெண் குழந்தைகள் எடுத்து நமக்கு உருவாவதற்கு காரணம் நாம நினைக்கும் முன்னாடி நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. நம்முடைய செயல்களை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. பக்கபலமா நான் இருக்கிறேன் அப்படின்னு உறுதுணையா நிற்பாங்க எல்லா இடங்களிலும். அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண் குழந்தைகள் வளர்ப்பு எப்படிங்க சுமையா இருக்கும், சுகமா தான் இருக்கும் அப்படின்னு நேர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்கும்படிங்களுக்கும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் 9:45 இணைஞ்சிருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். நம்ம சிறப்பாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கூட. பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா, சுமையாக தெரிகிறதா? நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் கருத்து. வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ச்சி இளங்கோ பேசுறேம்மா.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கே ரெண்டு பெண் குழந்தைகள், ரெண்டு பேத்திகள்.
0: சரி.
1: அதனால பெண் குழந்தைகள் வளர்த்துறது எந்த ஒரு சிரமமுமே கிடையாது.
0: இல்ல.
1: ஆமா
0: சரி.
1: ஏன்னா ரெண்டு பிள்ளைங்க நான் பெற்றெடுத்து அவங்களுக்கு வந்து எல்லா வேலைகளும் சீர் சிறப்புகளாக சிறப்பா செஞ்சு படிக்க வச்சு ரெண்டு பேரும் பிஇ படிச்சுட்டு வைக்கிறேன்.
0: சரி.
1: அப்படின்னா திருக்கி நின்ன தையல் வேலை, ஒரு டெய்லரா இருந்துகிட்டு அவங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்களா?
0: சரி.
1: ஒருத்தர் ஐடி ஒர்க் பண்றா, இன்னொருத்தர் அவங்க வீட்டுக்காரர் வந்து அவர் பேங்க்ல ஒர்க் பண்ணனால அந்த குடும்பம் அப்படியே கரெக்டா போயிட்டு இருக்குதுமா. என்னன்னா ஃபர்ஸ்ட் நாம பக்குவப்படணும். பெண் குழந்தை பிறந்துச்சு ஃபர்ஸ்ட் வருத்தப்படக்கூடாது.
0: சரி.
1: பெண் சிங்கமா நினைக்கணும். பெண் சிங்கமா நினைச்சு அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு அப்பயே சொல்லி கொடுத்துடணும். இன்னைக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடே வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. இது என்னன்னா நாம சொல்லி கொடுக்கறோமா. இப்ப அவங்க ரெண்டு பொண்ணு ஒரு ரெண்டு ரெண்டு பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அப்படிதான். அந்த குழந்தைகளை அப்படியே நம்ம எப்படி நாங்க வளர்த்தனமோ அதை விட சிறப்பா நடத்திட்டு
0: இருக்கிறாங்க.
1: படிக்கிறது வந்து படிக்கிறதுலாம் இல்ல, நீங்க நான் சொல்லலாம். பையன் ஒன்று இருக்குது, எனக்கு பேரங்கிற அப்படி. ஆனா எங்க பேத்தி காட்டுற ஒரு பாசம் பண்பு பேரண்ட் இருக்காதுமா.
0: சரி.
1: அவர் பார்த்தா தாத்தா தாத்தான்னு வந்து அப்படியே வந்து ரொம்ப அன்னுனியமா இருப்பாங்க.
0: சரி சரி சரி.
1: அதனால பெண் குழந்தை வளர்ப்பது கண்டிப்பா சிரமமே கிடையாது, ஒரு பூச்செடி வளர்த்துற மாதிரி.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. நம்ம கம்பாரிசன் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். ஆண் குழந்தைகள் எப்படி, பெண் குழந்தைகள் எப்படி அப்படின்னு இருந்தால் கூட பெண் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது, ஏன்னா பெண்களுக்கான விஷயங்கள் நம்ம அந்த குழந்தைகள் வளரக்கூடிய சூழலில் நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கும். கல்வியாக இருக்கட்டும், இல்லை திருமண சடங்குகள், எதுவாயினும் அந்த பெண் சார்ந்த விஷயங்கள் சமூகத்தில் அதிக அளவு மெனக்கெடல்கள் இருக்குது அவங்களுடைய வளர்ப்பில். அதனால் நாம் இன்றைக்கி பெண் குழந்தைகள் தினத்தில் இப்படி ஒரு கேள்வியை நம்ம மக்கள் முன்னாடி வச்சுருக்கிறோம். ஏற்கனவே நானே பேசியிருக்கிறேன் குழந்தைகள் வளர்ப்பு பற்றி. நம்ம இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தால் கூட இன்றைக்கி பெண் குழந்தைகள் தினத்தை நாம் கடைபிடிக்கிறதுக்கு காரணம் அந்த பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பாக இருக்கட்டும், அந்த பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், சமூகத்தில் அக்கறை செலுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த விதத்தில் நம்மளுடைய மக்கள், நம்முடைய நேர் பெருமக்கள் பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய சூழலில் இந்த சமூகத்தில் பெண் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சுகமாக இருக்குதா, சுமையாக இருக்குதா அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கிறேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: என்னுடைய பெற்றோர் என்னை வளர்ப்பதில் சுகமா நினைச்சதுனாலதான்ப்பா நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், நீங்களும் எங்களோட பேசிட்டு இருக்கீங்க. கல்வி பெண் குழந்தைக்கு வந்து கல்வியை கொடுத்துட்டு நல்ல ஒழுக்கத்தையும் தைரியத்தை கொடுத்துட்டா அதுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருச்சுப்பா. அப்ப பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பிள்ளைதான் கும்பல பிள்ளைதாப்பா பாசத்துக்கு பஞ்சமே இருக்காதுப்பா. அது காட்டுகின்ற அன்புக்கு வந்து நிகர எதுவுமே இல்லப்பா.
0: சரி சரி.
2: பெற்றோரை வந்து பிற்காலத்தை

0: வயதான காலத்துல ஆண் பிள்ளையையும் காப்பாத்தணும் அப்படி ஒரு பழைய நினைப்புல மறைஞ்சு போச்சு. ஒரு குடும்பத்துல ஒரு தூணா தாங்குதுப்பா.
1: சரி,
0: பெண்ணை வளர்க்கறது போல பயம் இருக்க கூடாது. ஏன் பயப்படணும்? சுமையா நினைக்கணும். அதுக்கு ஒரு தற்காப்பு கலையை கத்து கொடுத்துட்டா அது மாதிரி யாரையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு சக்தி மன தைரியம் கிடைச்சிருப்பா.
1: நான்
0: வந்து என் பிள்ளைய வந்து நான் எம்ஏ எம்எட் படிச்சிருக்கேன், என் பிள்ளைய வந்து எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி படிக்க வச்சிருக்கேன்ப்பா. அதனால பொருளாதாரத்துல அது நல்ல சுகமா இருக்குப்பா. என்னுடைய பேச்சிப்பா பெங்களூர்ல 4 வயசு இருக்குப்பா, அது காட்டும் பாசத்துக்கு அளவே இல்லப்பா. தினந்தோறும்
1: வளர்ப்பு அப்படிங்கறது
0: கேட்டா எங்க அப்பாவுட்டையும் பிடிக்கும் சொல்லலாம். ஆம்பளை பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை
2: நினைக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில பாத்திருப்பீங்க, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நல்லபடியா திருமணம் செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா வாழணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம அவ்வளவு தொழிலுக்கு செஞ்சு பிற்காலத்துல ஒரு அந்த எல்லாருக்கும் சம உரிமைங்கும் போது கடைசி நல்ல தாய் தப்பம் படுற பாட பார்க்கும் போது அது என்னடா இப்படி ஒரு இவ்வளவு நம்ம சம தலையில தூக்கி சமந்து கடைசியில இப்படி ஒரு இக்கலுக்கு ஆளாகிட்டமே மன வருத்தப்படுறதுதான்.
1: வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா சுமையாக தெரிகிறதா அப்படின்னு இல்லத்துல இருந்தே சின்ன குழந்தைகளாக வளர்க்கின்ற போதே பெற்றோர்களுக்கு அந்த பெண் குழந்தை வளர்ப்பு எப்படி தெரிகிறது? அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த குழந்தைங்க நம்மளிடம் காட்டக்கூடிய அன்பா இருக்கட்டும், அந்த குழந்தைகள் மீதான அக்கறை காரணமாக நமக்கு வரக்கூடிய பயமா இருக்கட்டும், பொறுப்பா இருக்கட்டும், கடமையா இருக்கட்டும், இதையெல்லாம் நமக்கு சுகமாக தோன்றுகிறதா இல்ல சுமையாக தெரிகிறதா? ஒரு சில நேயர்கள் ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது எல்லா நேயர்களுமே அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க, ஒரு சிலர் அந்த ஒரு விஷயத்தையும் பதிவிட்டு போனாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க அதுவும் பெண் குழந்தைகள் சில விஷயங்களை அடம்பிடிச்சு கேட்கறது உண்டு, இதுதான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்கறது உண்டு. ஆனால் அதே சமயம் அவங்க நம்ம மீது காட்டக்கூடிய அந்த அன்பினால அக்கறையினால இல்லை அவங்க சில விஷயங்களை பொறுப்படுத்து செய்யும் பொழுது சரி நம்ம குழந்தை நம்மக்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போகிறாங்க, அதனால நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அந்த பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ சில இடங்களில் பார்க்கும் பொழுது பெண் குழந்தைகள் வளர்ப்பது சுமையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தை நம் மீது செலுத்தக்கூடிய அன்பு காரணமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இயல்பாகவே பிறக்குது. அதனால் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு நமக்கு பல இடங்களில் பல நேரங்களில் சுகமாகத்தான் தெரிகிறது அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைவாக நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, எனக்குமே ரெண்டும் பெண் குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. பெரியவளுக்கு 7 வயதாகிறது சிவானி அவளுடைய பெயர், சின்னவளுக்கு 5 வயதாகிறது லோசினி என்பது அவளுடைய பெயர். ஸோ ரெண்டு பெண் குழந்தைகள். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கார்த்திகாவுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனால் கூட அந்த ஒரு வருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு அந்த பெண் குழந்தைகளோட நாமளும் இணைஞ்சு குழந்தையாக மாறி ரம்யமான நாட்கள் எல்லாம் அழகாக நகர்ந்துட்டுருக்குது. இதுக்கு வந்து நம்முடைய வாழ்நாட்களை ரொம்ப ரம்யமாக மாற்றிட்டுருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் வளர்ப்பு எனக்கும் கூட சுகம்தான். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது சில பெற்றோர்களுக்கு சுமையாக தெரிந்தாலும் கூட இல்லை, அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் சுமையாக தெரிந்தாலும் கூட எப்பொழுதுமே மனதை மகிழ்ச்சியாக்கக்கூடிய நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு அன்பை செலுத்தக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் எடுத்து நாம் கொள்கின்ற அக்கறையும் அன்பும் பயம் தாண்டி அவர்களிடத்து வரக்கூடிய அந்த பாசம் நிச்சயமாக அவர்களுடைய வளர்ப்பில் நமக்கு சுகத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். மகளிரின்றி ஆனந்த பொங்கற்றின் நேரலை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன். நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்

0: மக்களை இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 10:20க்கு மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை நேரலையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இணைந்தவர்கள் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். 2வது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க சென்னை வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்கொடி கஸ்தூரி ரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஆன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபூவை இன்று எதிர்கொள்கிறார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை இனி கேட்கலாம் உங்களின் விருப்ப பாடலை. ஊரே கேட்கும் மனம் விரும்புதே, நேர்களே உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு 256-1133 இந்த எண்கள் அழைத்து எனக்கு பிடித்த பாடல் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இப்போ எங்களோட வேலை என்ன தெரியுமா, உங்ககிட்ட நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம், அதுக்கு பதில் தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லை நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு அசைப்படலாம். நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் உடையாந்திருந்து பத்மா பேசுறேன்.
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு ரோஜா படத்துல
1: அந்த பாடல், மழை பெய்யறதுனால அந்த பாட்டா, இல்லைன்னா பாடல் பிடிக்குமா?
2: இல்ல மேடம், மழை பெய்யல, வெயில் தான் இருக்கு. எனக்கு கேட்க,
1: அதாவது அந்த கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே ஏதோ ஒரு பனி

0: இந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கு,
1: ஆ
0: அதனால.
1: ஆமா
0: ஆ
1: ஆமா
0: சரி, அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றிம்மா,
1: நன்றி.
0: நன்றி. அடுத்து பாடல் கேட்கறதுக்கு நேர் ரெடியா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கேள்வி கேட்க நாங்களும் ரெடி. அது என்ன, முதல் நேயர் மட்டும் தப்பிச்சிடுறாங்க இல்லை, ரெண்டாவது நேயர் வர்றவங்களுக்கு கேள்வி, உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எது? உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எது? கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இப்போது உடையாமலை பத்மா அவர்களுக்காக பாடல் ஏதோ.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 10:10 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. மனம் விரும்பதே உங்களுக்கு விருப்பமான பாடலை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நீங்க யாருன்னு பார்த்துலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரோஜா மலரேங்கிற படத்துல இருந்து அழகோவியங்கிற பாடல் கொடுங்க.
0: கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, பதில் தெரியுமா? கேட்டனே கேட்டீங்களா?
1: இல்ல, நீங்க ஒரு வாரம் கேளுங்க, நான் கேட்கல சரியா.
0: உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எது?
1: சஹாரா பாலைவனமா? வெப்பமண்டல
0: பாலைவனம் எது? என்ன சொன்னீங்க ஆன்சர்?
1: சஹாரா பாலைவனம்.
0: கரெக்ட் ஆன்சர், கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எது அப்படின்னு கேட்டோம். சஹாரா பாலைவனம் அப்படின்னு கரெக்டாக பதில் சொன்னாங்க. குறிப்பாக சஹாரா அப்படிங்கிறதே அரபு மொழியில் பாலைவனம் தான் அர்த்தம்னு சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் 1/3 இருக்குது சஹாரா பாலைவனம். ஆப்பிரிக்கா கண்டம் போனீங்க அப்படின்னா 3 பகுதி அதோட நிலப்பகுதினா அதில் 1 பகுதியே இந்த சஹாரா பாலைவனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாலைவனம்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் மணல் குன்று, பாறை, பீடபூமிகள், கூழாங்கல், சமவெளி பகுதி, இப்படி வறண்ட பள்ளத்தாக்கு இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு பகுதியாக தான் இந்த சஹாரா பாலைவனம் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 10 சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு இருக்குது. அதனால தான் அதிகமான, அதாவது உலகிலேயே மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம்னு இதை சொல்கிறாங்க. முக்கியமாக துவாரக், பெடோயின் அப்படிங்கிற நாடோடி பழங்குடியின மக்கள் இங்கு வந்து வாழ்கிறாங்க. அந்த பாலைவனத்துலேயே மக்கள் வாழ்கிறாங்கன்னா பாருங்கள். சஹாரா பாலைவனம் அல்ஜீரியா, எகிப்து, லிபியா, மாலி, சூடான் கிட்டத்தட்ட ஒரு 11 நாடுகளில் இந்த சஹாரா பாலைவனம் பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாடல் கேட்கக்கூடிய நேயருக்கான கேள்வி, இந்தியாவில் முக்கிய மிகப்பெரிய பாலைவனம் எது? இந்தியாவில் மிக முக்கிய மிகப்பெரிய பாலைவனம் எது? பதிலை யோசிச்சுட்டு பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இப்போ அந்த நேயருக்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: தொடர முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 10:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் ரொம்பதே உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அருணாச்சல படத்துல இருந்து கேட்டிருக்கேன்.
0: என்ன பாட்டு வேணும்? முதல்ல சொன்னே அதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா தார் பாலைவனம் தான் பதில். சரியா? நன்றி, உங்களுக்கான பாடல் கொடுத்துல. நன்றிமா, நன்றி. ஆப்ஷன் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உலகின் 18வது மிகப்பெரிய பாலைவனம், இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனமாக விளங்கும் தார் பாலைவனம். தார் பாலைவனத்தை இந்திய பாலைவனம்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய பாலைவனம் எது அப்படின்னா தார் பாலைவனம் தான். இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய வெப்பமான பாலைவனம்னா நம்ம சஹாராவை சொன்னோம்ல, அதே மாதிரி இந்தியாவில் மிகப்பெரிய முக்கியமான பாலைவனம் அப்படின்னா இந்த தார் பாலைவனம்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இந்த தார் பாலைவனம் வந்து அமைஞ்சிருக்கு. ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் பரவி இருக்கிறதோட பாகிஸ்தான் நாட்டிலையும் பரவியிருக்கும் இந்த பாலைவனத்தோட பேர் சோலிஸ்தான் பாலைவனம்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஒரு பாலைவனத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. கிட்டத்தட்ட இந்த பாலைவனத்தோட 61% ராஜஸ்தானில், அதாவது நம்ம இந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து வரும் நேயருக்கான கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் இது. பாலைவனத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, அடுத்து பாலம். இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எது அப்படின்னு யோசிச்சுட்டே பாடல் கேட்க ரெடியாக இருங்க. அந்த நேர்க்காக பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 10:29 கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் மருமதி நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேரம் பார்த்துல. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம் ராஜபாளையம் மட்டும் தலவாயவரம் அருகே பொட்டல் பட்டினு விக்ரம் பேசுறேன்.
0: விக்ரம் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஐயா படத்துல இருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு
0: பாடல் கேட்டுலாமா?
1: கேட்டலாம்.
0: கேட்கறதுக்கு முன்னால நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேனே. இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எது அப்படின்னு
1: கேட்டிருந்தேன்.
0: போகி பீல் பாலம், அடல் சேது பாலம். அடல் சேது பாலம் என்ன சொன்ன? ரெண்டாவது அடல் சேது பாலமா? அதுதான் அது பதிலாதான் பதில். சரியா, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது. நன்றி நன்றி. இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எதுன்னா அடல் சேது பாலம் தான். கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் தாண்டி இந்த பாலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா நவி மும்பையை இணைக்கும் கடல் பாலமாக இது இருக்குது. பாலத்தின் மீது ஜீப்பு, காரு, லகுரக வாகனங்கள் செல்ல தான் அனுமதி. 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல முடியும், அதுக்கு மேலே அனுமதி இல்லை. பைக்கு, ஆட்டோ, 3 சக்கர வாகனங்கள் வந்து, அதோட டிராக்டர் இந்த மாதிரி வாகனங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. குறிப்பாக அந்த கடல் பாலத்துக்கு மேலே நின்று செல்ஃபி எடுக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாதுங்கிறது தான் முக்கியமாக வந்து சொல்கிறாங்க. இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் அடல் சேது பாலம். அடுத்த நேயருக்கான கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான நதி பாலம் எது? இந்தியாவின் மிக நீளமான நதி பாலம் எது? யோசிச்சுட்டே பாடல் கேட்க ரெடியாருங்க. நேயருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சந்தோஷமா கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 தான். உங்களுக்கு விருப்பமான பாடல் மட்டுமே வரக்கூடிய இந்த மனமுருமதே நிகழ்ச்சியில அழகான பாடலை கேட்கணும் அப்படின்னு அழைக்கலாம். 0462-625-1132 மற்றும் ஒரு எண் 0462-625-1133 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இப்போ வெளியில் வெயில் அடிக்குதா இல்லை மழை பெய்யுதா அல்லனா அப்படி மேகமூட்டமாக இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதிகமான வெயில் இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. எனக்கு பிடிச்ச பாடல் இதுதான் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய நேயர் அடுத்து யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விக்காலிப்பட்டியிலிருந்து ரேணுகாதேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க.
2: ஆமா,
1: லைன் கிடைச்சிச்சு இல்ல?
2: லைன் கிடைச்சிட்டுனே.
1: அதான், சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு அவள் வருவாள படத்துல இருந்து ருக்குமணி
1: பாடல் வரும். அவள் வருவாளான்னு தெரியல, ஆனா ருக்கு அந்த பாட்டு வரும்.
2: அவள் வருவாள்.
1: சரிமா சரிமா.
2: என்னோட பேச்சு எனக்கு விருந்து வருவா.
1: ஓ, அதனால சரி. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்தியாவின் மிக நீளமான நதி பாலம் இது, ஆன்சர் தெரியுமா? ஆப்ஷன் ஏ தீபாங் நதி பாலம், ஆப்ஷன் பி பூபென் ஹசாரிகா.
2: பூபென் ஹசாரிகா மேடம்.
1: ஏ, யோசிச்சு அப்படி பதில் ரெடியா வச்சிருக்கீங்க, அதுதான் ரைட் ஆன்சர்.
2: யோசிச்சு வச்சிருந்தேன், வாயில கொஞ்சம் நுழையிருந்து அதான் சொல்லுங்க.
1: சொன்னதும் வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. நன்றிமா.
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமான கேள்வியோ அப்படின்னு நினைச்சேன், பதில் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் உங்களுக்கு. இந்தியாவின் மிக நீளமான நதிப்பாலம்ங்கிறது பூபென் ஹசாரிகா அப்படிங்கிறது தான். இந்தியாவின் மிக நீளமான நதிப்பாலம் 2017 இதை திறந்தாங்க. 9 கிலோமீட்டர் நீளத்துக்கும் மேலே இருக்குங்கிறாங்க. பிரம்மபுத்திரா நதியின் துணை நதியான லோகித் ஆற்றின் குறுக்கே வந்து இந்த பாலம், அதாவது இந்த நதிப்பாலம் கட்டியிருக்காங்க. இதோட இன்னொரு பேர் தோலா சாடியா அப்படிங்கிறது தான். பூபென் ஹசாரிகா பாலத்தின் மற்றொரு பெயர்.

பெயர் தோலா சாடியா. அடுத்து வரக்கூடிய நேயர்கான கேள்வி, ஒரே ஒரு பாறையை மேலிருந்து கீழாக துளைத்து உருவாக்கப்பட்ட கோவில் எது? ரொம்ப பிரபலமான கோவில். ஒரே ஒரு பாறையை மேலிருந்து கீழாக துளைத்து உருவாக்கப்பட்ட கோவில் எது? பதில் யோசிச்சுட்டே பாடல் கேட்க ரெடியா இருங்க இந்த நேயருக்காக. Come on, clap!

0: திருநெல்வேலியிலிருந்து.
1: திருநெல்வேலியிலிருந்து மதுமிதா, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு தளபதி கச்சேரி பாட்.
1: ஏ, உங்க லைன் கட் ஆயிடுச்சு. ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தோம், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். அதாவது, ஒரே ஒரு பாறையை மேலிருந்து கீழாக துளைத்து உருவாக்கப்பட்ட கோவில் எதுன்னு கேட்டிருந்தேன். அது வந்து எல்லோரா குகை கோவில் அப்படிங்கிறது தான். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் சம்பாஜி நகரில் எல்லோராவில் கைலாசநாதர் ஆலயம் இருக்குது. உலக புகழ்பெற்ற ஒரு ஒற்றைப்பாறை சிற்பக்கலை அதிசயம்தான் இந்த எல்லோரா குகை கோவில். கீழிருந்து மேலாக கட்டடம் கட்டுவாங்க, ஆனால் இது மேலிருந்து கீழாக வந்து செதுக்கப்பட்டது. அதுவும் ஒரே ஒரு பாறையில். அந்த ஆலயத்து உள்ள ராமாயண மகாபாரத கதைகள் வந்து ஆலய பாறையில் வந்து செதுக்கியிருப்பாங்க. அந்த நேரோட இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டதுனால ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுமிதா பேசுறேன்.
0: மதுமிதா, எங்க இருந்து பேசுறீங்க?

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: முருகன் சார், என்ன பாடல் வேணும்? உங்களோட லைன் விட்டு விட்டு கிடைக்குதே. நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். உங்களை கொஞ்சம் டவர் இருக்கிற பக்கமா கொஞ்சம் தள்ளி வாங்க. நீங்க பேசுறது கேக்குறவங்களுக்கு தெளிவா இருக்கணும். கேக்குது. என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்? பாடல் பாடல் போட்டுடலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. குதிரை லாட வடிவில் அமைந்துள்ள குடைவரை கோவில் எது? குதிரை லாட வடிவில் அமைந்துள்ள குடைவரை கோவில் எது? பதில் தெரியுமா? பாடல் கேட்க தான் வாய திறப்பீங்களா சார்? ஓகே, ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். பதில் என்னங்கிறத நானே சொல்லிடுறேன். அஜந்தா குடைவரை கோவில் தான் பதில். அதாவது நம்ம இந்தியாவில் நிறைய ஆலயங்கள் வந்து அதிசயத்தக்க வகையில் இருக்குது. எப்படி அப்போவே அப்படி இப்படிலாம் கெட்டினாங்க அப்படின்னு தான் வந்து ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அஜந்தா குடைவரை கோவில் இந்தியாவில் மகாராஷ்டிர மாநிலத்தில் சம்பாஜி நகரில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அஜந்தா குடைவரை கோயில் இருக்குது. இதோட அந்த கோவிலோட அமைப்புங்கிறது வெளியிலேருந்து பார்க்கும்போது குதிரை லாடம் எப்படி இருக்கும் அந்த அமைப்பில் அந்த குடைவரை கோவில் இருக்குமா. அஜந்தா அவுரங்காபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். 1983 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க. கிட்டத்தட்ட 30 குகைகள் வந்து இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நேருக்காக பாடல் வந்துட்டுருக்கு.

ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்பிடை. நிகழ்ச்சியில் நம்ம கேட்டோம், சில நேர்கள் பதில் சொன்னாங்க, சிலர் வந்து முயற்சி பண்ணாங்க. இதுவும் இந்த நிறைவான கேள்வி என்னென்னா, வாக்குண்டாம் அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்ற நூல் என்ன? வாக்குண்டாம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் பெயர் என்ன அப்படின்னா, அது மூதுரை தான் பதில். ஔவையார் இயற்றிய தமிழ் நீதி நூல்களில் ஒன்று. மூதுரை ஔவையின் நூல்களில் சிறப்பான நூலாக சொல்லப்படுது. இந்நூலில் 30 வெண்பா பாடல்கள் இருக்கும். பழமை வாய்ந்த அறக்கருத்துக்களை தன்னிடம் கொண்டிருப்பதால தான் மூப்பு பிளஸ் அரை மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றதுன்னு சொல்லுவாங்க.

நிறைவு பெற்றது மனம் விரும்புதே. நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.

0: Good afternoon. You are tuned in to Akashvani Rainbow 102.6 MHz and the news headlines will be read by Isha Goyal Mathur.
1: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சென்னை போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த

நடத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 39 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மார்கோவில் 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசை நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் அன்பான நண்பகல் வணக்கம். நேர்களே, நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்கு. இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் யாரிடம் பேசினால் நேரம் போவதே தெரியாது, இந்த தலைப்புல தான் தோழிகள் எங்க கூட பேசியிருக்கீங்க. பிற்பகல் 1 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். மாலை 4:02 பொதிகை தும்பி, மாலை 5:02 அருமொழிகள், 6:02 பக்தி மாலை, மாலை 6:30 சேவை செய்திகள், மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், இரவு 7:00 அறிவியல் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன்வள மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் கே கருப்பசாமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மாமரத்தில் நோய் மேலாண்மை உரை வழங்குபவர் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரஜினி மாலா அவர்கள். இரவு 8:05 இளம் காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் இடம்பெறும். இரவு 9:00 இடைவிடாத இசைமழை. இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் புகழ்பெற்ற பரணர் பாடல்கள். இரவு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களே, இன்று நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.
1: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா மேலும்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்ப வண்டியில் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ப வண்டியில் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 21,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

நெல்லையுடைய செல்லப்பிள்ள குழந்தைகள் முதல் பெரியோர் வரை ரசிக்கும் இசையின் இனிய நண்பன் முகமரியா நேயர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்று தந்த இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சாறு நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேயர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள்.

0: வணக்கம்.
1: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை அது சொல்லுங்க.
2: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
3: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்.
0: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, கடிகாரம் ஓடிட்டு இருக்குங்க, ஆனா அது நம் கண்களுக்கு தெரியாது. நிமிடங்கள் மணியாகும், மணிகளும் நொடிகளாக கரைந்து போகும். சின்ன சின்ன சண்டைகள் சிரிக்க வைக்கக்கூடிய நினைவுகள், மறக்க நினைத்த காயங்கள் மீண்டும் மலர வைக்கக்கூடிய வார்த்தைகள், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள ஒரு மனம் கிடைத்து விட்டா வாழ்க்கையின் சுமைகள் கூட இறகை போல மாறிடும் இல்லையா? சிரிப்புக்குள்ள சின்ன சின்ன ரகசியங்கள் இருக்கும், பேச்சுக்குள்ள ஆயிரம் நினைவுகள் இருக்கும். பேசுவதற்கு பல பேர் இருக்கலாங்க, ஆனால் பேசும்போது நம்மை நமக்காக அனுமதிப்பாங்க இல்லைங்களா? அவங்க தான் நம்ம மனதுக்கு மிகவும் நெருக்கமானவங்க. நேரம் போவதே தெரியாமல் பேசுவது வெறும் உரையாடல் அல்லங்க, இரண்டு இதயங்கள் ஒரே மொழியில் பேசிக்கொள்ளக்கூடிய அழகான தருணங்கள். சில மனிதர்கள் கடிகாரத்தை பார்க்க வைப்பாங்க, சில மனிதர்களோ கடிகாரத்தையே மறக்க வைப்பாங்க. அப்படி ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா அவரை உறவுன்னு சொல்லாதீங்க, அவங்க உங்க மனதுக்கு கிடைத்த ஒரு அழகான வரம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, காற்றலைகள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் சேர்ந்திருக்கும் பாடல்களையும் சேர்த்து வழங்க
4: வந்துட்டேன்.
0: நான் தான் உங்க நானும் வந்தாச்சு, கூடவே
5: நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.
0: கார்த்திகா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் இஷு, எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் சூப்பராக இருக்கேன். நேரம் 12:12 ஆகிட்டு இருக்கு. நம்ம நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. இது பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை, இதோ ஸ்நேகிதியே. சரி கார்த்திகா, இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஏதாவது தெரியுமா? தெரியும் இல்லையா?
5: நம்ம பேசினா ரொம்ப நேரம் ஆகும், ஆனா நேரம் போகிறது தெரியாமே நிறைய பேர்ட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா?
0: சில பேர்ட்ட பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு தான் பேச ஆரம்பிப்போம். ஆனா அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் 1.5 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். கடைசி கடிகாரத்துல பார்த்தா அடடா இவ்வளவு நேரமா பேசிட்டோம் அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்காங்களா? உங்களுக்கு வந்து யாருக்கிட்ட பேசினா நேரம் போவதே தெரியாது. அது அவங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், இல்ல நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராமல் வந்து மிக நெருக்கமான ஒரு நபரா கூட இருக்கலாம். அப்படி நம்ம தோழிகளுடைய வாழ்க்கையில அவங்க யாருக்கிட்ட பேசினா அவங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. இதை பத்தி தான் இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறாங்க. தோழிகள் அளிக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
5: சொல்லிடலாம். 04-22-56-1132, 04-22-56-1133.
0: 3 இந்த எனக்கு வந்து தோழிகள் கால் பண்ணலாம். முதல்லயே யார் வந்திருக்காங்க, யார்கிட்ட பேசினா நேரம் போகுதே தெரியாது அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
6: பெருமாள் கோமதி நமச்சாயம்.
0: கோமதி நமச்சாயமா, என்ன இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸ் டல்லா இருக்கு.
6: எனக்கு வந்து யார்கிட்ட பேசுனா எங்க மாமா பொண்ணு, இன்னைக்கு வந்து எனக்கு அண்ணியா இருக்கா.
0: அவன்
6: எனக்கு அண்ணியில, அவளுக்கு நான்
0: நாத்தனாரா இருக்கீங்க.
6: ரெண்டு பேரும், ஆமா, ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாத்தனாரு. மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆகும்ல. எங்களுக்குள்ள நைட் வந்துதான் கூப்பிடுவா, அப்படின்னா பிரியா பேசலாம் அப்படின்னுட்டு. 10:30 கூப்பிட்டான்னா 11:30 குறைஞ்சு நாங்க போன வச்ச நாளே கிடையாது. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு மேட்ரு வந்துடும், ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம். எங்க சார் அடிக்கடி எட்டி பாப்பாங்க, என்ன இவ்வளவு நேரம் பேசுறேன்னு. அப்புறம் அவங்களே அவங்களே சொல்லிடுவாங்க, இவ்வளவு நேரம் பேசுறேன்னு. என்னுடைய அண்ணி, அதாவது அவளுக்கு நான் அத்தை பொண்ணு, எனக்கு அவ மாமா பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா பழகினதுனால பேசிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும்.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
7: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். கார்த்திகா அம்மாக்கும் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
0: ஓகே, சொல்லுங்கம்மா.
7: ரேடியோ கேக்குறது எப்படி சலிப்பு இல்லாம நம்ம வேலைய பார்க்க முடியுதோ, அதே போல போன் எடுத்து பேசுனா 1 மணி நேரம் அந்த பிஎஸ்என்எல் எல்லாம் தானா கட் ஆயிருங்க.
5: சரி,
7: கட் ஆயிட்டு நம்ம 1 மணி நேரம் பேசி
5: யாருகிட்ட அப்படி பேசுவீங்களா?
7: நான் வந்து உடையாமொழி பத்மா அருள்ராஜ் கிட்ட பேசுறேன்.

0: ராஜ் பேசுறீங்க, சூப்பர் சூப்பர். என்ன
1: ஆமா
0: பேசுவீங்க
1: அவங்க
0: அப்படி? உலக நடப்புகள்,
1: ஏங்க
0: ஊர் நடப்புகள்,
1: வீட்டுல நடக்கிறது
0: வீட்டுல நடக்கக்கூடிய மீட்.
1: அப்போ
0: சரி,
1: முக்கியமான ஒண்ணுன்னா ரேடியோல நடக்கிறது.
0: ரேடியோல நடக்கிறது. சரி.
1: ஆமா, லைன் கடிச்சு பேசுறது, அப்புறம் எல்லாரும் பேசிக்கிறது, அப்படியே நிறைய அப்படியே வந்துகிட்டே இருக்கும்.
0: அப்போ இப்ப வந்து போனை வச்சுட்டு அடுத்து பத்மா உங்களுக்கு கால் பண்ண போறீங்க இல்லையா?
1: கண்டிப்பா என்ன சொல்லிட்டீங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இது கொடுத்தீங்கல்ல, நம்ம மனசு எல்லாமே சொல்ல நம்ம ஏத்துக்கிற மனசு ஒண்ணு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அது போல கிடைச்சவங்க ரேடியோ மூலமா எனக்கு அவங்க தாங்க.
0: சொல்லிருக்கீங்க, நன்றி நன்றி.
1: நன்றி
0: கனகா. வந்து அவங்களுக்கு வானொலி மூலமா கிடைத்த நம்பர் நண்பர் தான் வந்து நான் வந்து மனசுக்கு நெருக்கமானவங்க, அவங்க கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம தோழிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூடவே இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் வந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு சில முதல் பாடல் கேட்டு வந்துடலாம். தெய்வா அவர்களுடைய இசையில கலைக்குமார் அவர்களுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: யாரிடம் பேசினா நேரம் போவதே தெரியாது, இதை பத்தி தான் இன்னைக்கு தோள்கள் சிநேகிதி நிகழ்ச்சியில எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேர் யாரு அப்படிங்கறத கேட்டுலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? முகவர் ஜோதி.
3: சொல்லுங்கம்மா.
4: வந்து வேலை இந்த தைக்க கடைக்கு தைக்க போவோம் மேடம், டெய்லர்.
2: சரி.
4: பக்கத்துல ஒரு அக்கா சீனிதாய் அக்கான்னு ஒரு அக்கா, பக்கத்துல வந்து நல்லா ஜாலியா பேசுவாங்க அவங்க.
3: வேறே சீனிதாய், அப்ப சீனியா பேசுவாங்க.
4: அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி சளிக்க எனக்கு எல்லாம் சளிச்சு, நான் அமைதியா தான் இருக்கேன்.
2: சரி.
4: அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு, அதை இந்த டிவில நாடகத்துக்கு, அதை
2: சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
4: நன்றி மேடம்.
2: நன்றி. அதாவது நான் கூட வேலை பாக்குற அக்கா கூட வாங்க பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் திருச்செந்தூர்ல ராதா பேசுறேன்.
2: ராதாமா சொல்லுங்க.
5: நான் என் தங்கச்சி திருப்பூர்ல இருக்கா, பார்த்து 5 வருஷம் ஆகுது. போன்ல பேசினா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம்.
2: அவ்வளவு நேரம் பேசுவீங்க. சரி, என்ன பேசுவீங்க நீங்களும் சொல்லிருங்க. அத
3: நேர்ல வீட்டுல ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த அளவு பேசிருப்பீங்களான்னு தெரியல. இப்ப திருச்செந்தூர்லயும் திருப்பூர்லயும் இருக்கப்பே அந்த பேச்சு. நன்றி.
2: சொல்ல விரும்பலங்கிறாங்க ராதாமா. நன்றிமா. நன்றி. அதாவது இப்போ எல்லா கதையும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு கதையாக தான் இருக்கும். அதனால சமையலில் தொடங்கி வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை வரைக்கும் எல்லாமே நாங்கள் பேசிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் எல்லாருக்காக இதோ வந்துகிட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவங்களுடைய ஸ்வீட்டான வாய்ஸில் தான் பாடல் கேட்டுட்ருக்கிறோம் இந்த 1 மணி நேரமும். அந்த வகையில் அடுத்ததாக பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கீங்க. பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்தும் பாடலையும் கேட்டே நிஜருங்க.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம், தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6. நேயர்களின் நினைவிற்கு இன்று ஒரு மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 4:00 பொதுகை தும்பி நிகழ்ச்சி இடம்பெறும். பொதுகை தும்பி நிகழ்ச்சியில உங்களுக்காகவே விளையாட்டுகளுடன் இடைக்கால துள்ளல் இசை ரெட்ரோ பாடல்களும் காத்துக்கிட்டு இருக்க, அதனால நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டுருங்க. நேரம் சரியா 12:32 ஆகிட்டு இருக்கு. ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க.
2: இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட பேசிட்டே இருந்தா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. யாரு பார்த்தாலும் சொல்லுங்க.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகாலட்சுமிக்கு யார்கிட்ட பேசினா நேரம் போறதே தெரியாதான்.
1: மகாலட்சுமி ரொம்ப அமைதியானவங்களாங்க. பேச வந்தீங்க அப்ப எஃப்எம்ல தான் உங்ககிட்ட பேசுவீங்க இல்லையா?
3: மகாலட்சுமி
1: அடுத்து வரவங்க என்ன சொல்றாங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க.
3: எனக்கு
2: நீங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு சீக்கிரம் 5 மணி ஆயிடுச்சாமா?
1: சரி சரி, உங்க மைனி கிட்ட வந்து இன்னைக்கும் வந்து நான் போன் பண்ணி பேசினேன் அப்படிங்கறத சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகேவா?
3: போன் பண்ணி பேசறதே எங்க வேண்டா, நேர்ல பேசறது ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நேர்ல அப்ப நேர்ல போய் சொல்லிட்டு வந்திருங்க.
3: நாங்க நேர்ல நம்ம எங்களுக்கு வந்து உள்ளூர் தானே எங்க மைனி. நான் அப்படி கணக்கு பீடி கணக்கு ஓட்டி அப்படி எங்க மைனி வீட்டு தான் வீட்டுக்கு வந்து வரதுக்கு வருவேன். கஷ்டமா இருந்தா அதுல பார்த்தாச்சுனாலே கஷ்டமே போயிடும்.
1: போயிடும் போயிடும். சரி சூப்பர்.
3: நன்றி.
1: அதாவது நாங்க யார்கிட்டயுமே பேசலனாலும் எஃப்எம்ல பேசுவேன் மகாலட்சுமி சொன்னாங்க. இவங்க வந்து நான் வந்து போன்ல எல்லாம் பேச மாட்டேன், நேர்ல போயிருவேன். போயிட்டு பேசிட்டு அந்த ஒரு மணி நேரம் பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சாந்தியம்மா சொல்லியிருக்காங்க. இப்படி கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒரு நபர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா என்ன பேசணும்னு தெரியாது, ஆனா மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே குறைஞ்சிடும் இல்லையா?
2: சரிமா, அது எவ்வளவு நேரம் பேசுறோம் அப்படிங்கறதும் கணக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சோல்மேட் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான்.
1: கண்டிப்பா. சோ அதனால நம்ம தொடர்ந்து பேச போறோம். யார்கிட்ட பேசினா உங்களுக்கு நேரம் போவதே தெரியாது அப்படிங்கறத கால் பண்ணி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில இன்னைக்கு ஹரிஹரன் சுஜாதா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததான் என்ன பாடல் வருது அப்படின்னா, பரணி அவர்களுடைய இசையில வாசன் அவர்களுடைய வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் பெரியண்ணா திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 21,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 இல்.

0: இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 12:41 நிமிடத்துல ரொம்ப ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சி.
1: இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவங்களும் வந்து நேரம் போகாமல் யார்கிட்ட பேசுவோங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? லட்சுமி அம்மா சொல்லுங்க. ஓகே,
2: டெய்லி பேசிருக்கோம், ஒரு நாள் போடுறதுனால ஏன் போடலேன்னு சண்டை.

0: பேசுவோம், அரசியல், சினிமா, சீரியல்,
1: எல்லாம்.
0: அப்புறம் வீட்டுல உள்ள குடும்ப பிரச்சனைகள்
2: எல்லாமே
0: மணிக்கணக்கா பேசுவோம். பேர வந்து போன பத்து
2: வீட்டு பிரச்சனை
1: தங்கச்சி
2: எங்க இருக்காங்க? கங்கை கொண்டான்ல இருக்காங்க. நீங்க கேடிஸ் நகர்ல இருக்கீங்க இல்லையா? ஓகேவா? ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி லட்சுமி அம்மா. வந்து இங்கதான் பக்கத்துல இருந்தாலும் நாங்க அரை மணி நேரம் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, தொடர்ந்து எல்லா கதையும் பேசினாதான் எங்களுக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த யார் பேசுறாங்கன்னு கேப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
3: அதாவது எங்க வீட்டுல வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே அவங்களுக்கு எங்க போறது, இங்க வர்றது, கூட போறது, யாரு எல்லாத்தையுமே என்கிட்ட கலந்துகிட்டுதான் அது செய்யும். பேரு கதிரேசன். எங்க அண்ணியும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மஞ்சள் அவங்க பேரு.
2: சரி சரி சரி.
1: தாய் மாதிரி. அப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப நேரம் பேசிப்பீங்களா?
3: ரெண்டு நாளைக்கு ஒருக்க அண்ணி போன் போட்டுருவேன், அன்னைக்கு போன்
1: போட்டுருவேன்.
3: அவங்க நான் போடலன்னா அவங்க போட்டுருப்பாங்க.
1: சரி,
3: போட்டு அதை எப்படி அந்த பிள்ளை என்ன செய்யுது, இந்த பிள்ளை என்ன செய்யுது, அந்த ஆகிய விஷயத்த எடுத்து போவோமா, ரெண்டு பேரும் முடியாம இருக்காங்க, நம்ம சொந்தக்காரவங்க நம்ம ரெண்டு பேருமா போய் பாப்போமா, ரெண்டு பேருமே சேர்ந்து போவோம்.
2: சூப்பர் சூப்பர்.
3: பஸ்ல ரெண்டு பேரும் போகையில பல விஷயங்கள் அளவலாகுமா. எங்க அண்ணி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு தோழி மாதிரி. எங்கம்மா அவங்க அப்புறம் எங்க அண்ணன் வந்து எல்லாத்தையுமே, அது அண்ணி அப்படி இருக்கிறதுனாலதான் அண்ணன் என்கிட்ட எல்லாத்தையும் கேக்குறாங்க.
2: அண்ணன் வந்து எந்த ஊர்ல இருக்காங்க?
3: தேவிப்பட்டினங்கம்மா.
2: தேவிப்பட்டினம்
3: ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல தேவிப்பட்டினம் இருக்குல்ல.
2: சரி சரி சரி. ஓகே.
3: அங்க நான் இது பலசர கடை வச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சிகளுக்கெல்லாம் இணையம் இல்லாம எதையுமே எந்த காரியம் பண்ண மாட்டாங்க. நானும் எங்க அண்ணன் தான் எல்லாமே.
2: ஆமா, அண்ணன் கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க.
3: அப்படி ஒரு பிரியா. நன்றிங்கம்மா.
2: நன்றி நன்றி நன்றி. அதாவது ராஜஸ்ரீ அம்மா சொல்லும் போதே வந்து அவங்களை சிரிப்புலயும் அந்த சந்தோஷத்துலயுமே தெரியுது அவங்களுடைய அந்த பாண்ட் உறவு அப்படிங்கறது எப்படி இருக்கு அப்படிங்கறது.
1: இல்ல, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுறவங்க ஆரம்பிக்கும் போது என்ன என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போது எப்படி முடிப்பாங்க
2: அதுதான் தெரியாது.
1: ஆயிருச்சோ வைப்போமா,
2: வீட்டுல வேலை வேற கிடைக்கு, அதுதான்
1: எப்படி முடிப்பாங்க. அதையும் அடுத்து வர நேரத்தில் கேட்போம்.
2: இப்ப நம்ம தொடர்ந்து பாடல கேட்டு வந்துருவோம். சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எந்த திரைப்படத்துல இருக்கு அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் அவங்களுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்க போறோம். பூவெல்லாம் கேட்டு பா திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ கேட்டு வச்சுட்டே நினைச்சிருக்கேன்.

செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.

0: தவறாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் சரியா 12:51 ஆகிட்டிருக்க. ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் யாருக்கிட்ட பேசினா நேரம் போகிறதே தெரியாத அப்படிங்கிறத தோழிகள் கிட்டே கேட்குறோம். தோழிகளும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க, அங்கே எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் எங்களுக்கு நேரமே போகிறது இல்லை அப்படிங்கிறது, அதாவது நேரம் போகிறதே தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு யார் கூட பேசணும்?
1: நல்லமா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கிறோமா, சொல்லுங்க கோமதி.
1: கடைசி நேரத்துல எனக்கு கிடைச்சிச்சு.
0: என்னமா? நேரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா?
2: ஓ, லைன் கிடைச்சிருச்சு, சந்தோஷம்.
1: என்னுடைய அக்கா,
2: சரி,
1: அக்கா மகள், ரெண்டு பேருகிட்டயும் பேசுனா நேரம் போறதே தெரியாது.

0: பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம்
1: பேசிக்கிட்டே
0: அப்படிங்கிறீங்களா?
1: இருப்போம்.
2: இதுக்கு ஒரு
1: எங்கதான்
2: எண்டே
1: அவ
2: இல்லையா?
1: போன் வந்துட்டு அவ அக்காட்ட இருந்து
2: அவ்வளவுதான்.
1: உங்க அம்மா அவ்வளவுதான் ஓடுறாங்க, என்னன்னே காது கொடுத்து கேட்க மாட்டான் அப்படின்றாங்க. வெளியில உட்காந்து பேசுவோம், முதல்ல ஒரு கதைய நான் சொல்லுவேன், அது என்ன கதை தொடங்கணும்னே தெரியாது, எங்கேயோ போய் உலகத்தையே சுத்தி வந்துருவோம். நேரம் போறதே தெரியாது மேடம், ஒண்ணு தெரியும் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்போம்.
0: அக்கான்னு சொன்னா பரவாயில்ல, அக்கா பொண்ணு அப்படிங்கிறீங்க பாத்தீங்களா?
1: ஆமா,
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி,
1: தேங்க் யூ,
0: நன்றி. அடுத்ததான் நிகழ்ச்சி நிறைவான நேர் யாரு அப்படிங்கறதையும் கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
3: வேர்பட்டி வசந்தா, நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: சூப்பரா இருக்கும், எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
3: வேலைக்கு மத்தியில வேச தொடங்கினா அவருக்கு எங்க வீட்டுக்காரருக்கு அக்கா பையன்,
2: சரி,
3: எனக்கு சித்தி பையன், ரெண்டு முறை. அவளும் நானா வாத்தியார் இவ்வளவு நல்லா பேசுவான், அவன் ஸ்கூல்ல உள்ள அவளத்தையும் பேசிக்கிட்டு வந்து ஒரு சிரிப்பு விளையாட்டுமா நேரமளவு இல்ல. என் பையன் கேட்டான், ஏமா என்னமா சோறு கொண்டு வரேனோ நூ பேசிக்கிட்டே இருக்கம்மா
2: அப்படிங்க.
3: ஏல தம்பி வந்திருந்தால பேசிட்டு இருந்தேங்க, அவன் என்ன வயதான், அவன பாம்பளை வரேன் தானே தம்பி
2: அடிச்சான்.
3: இருந்தாலும் எங்க தம்பி வரல எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் பேசுவான். எங்க அம்மா எல்லாரும் உட்கார்ந்து வாய் பார்த்துட்டு இருக்க
2: வாத்தியாரு. நன்றிம்மா, நன்றி நன்றி
0: நன்றி. அதாவது நேர்கள்லாம் நாங்கள் யார்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது முதல்ல வந்து அண்ணிக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு.
2: ஆமா
0: ஆமா, அக்கா கிட்ட பேசுவோம், பக்கத்துல வேலை பாக்குற அக்கா கூட பேசுவோம்.
2: நீங்க கவனிச்சீங்களா, தோழின்னு யாருமே சொல்லல
0: சொல்லல,
2: எல்லாம் அக்கா சொன்னாங்க, அண்ணி சொன்னாங்க, தம்பி கூட சொன்னாங்க, ஆனா தோழியை யாருமே சொல்லல. நானும் என் ஃப்ரெண்டும் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு யாருமே அதை சொல்லல.
0: இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யார்கிட்ட பேசுவீங்க?
2: இல்ல நான் வந்து எப்பவுமே பிஸியா இருப்பேன் அப்படிங்கறதுனால யாருக்கிட்டையும் பேசுறது
0: பள்ளி பருவ நினைவுகள், சின்ன சின்ன சண்டைகள், அப்படி சொல்லி தீராத கதைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். எதுவா இருந்தாலும் இடையிடையே வந்து அந்த கடிகார முட்களை நம்ம பார்க்கும் போது அது அந்த நிமிஷத்திலேயே நிக்குமா அப்படிங்கறது தெரியாது, இல்ல எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிடும் தெரியாது. சிலரிடம் பேசும்போது மட்டும்தான் வார்த்தைகளை தேடுவோம், ஆனால் சிலரிடம் பேசும்போது வார்த்தைகள் தானாக ஓடி வரும். அப்படிப்பட்ட சில பேர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதே நிறைவு செஞ்சுக்கிறோம் இன்றைய ஸ்நேகிதே நிகழ்ச்சியை. இவ்வளோ நேரம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தது நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
2: நானங்கள் செல்ல தோழி கார்த்திங்க.
0: நேர்களை நிகழ்ச்சியை நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய சில வைரமுத்து அவர்களின் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து. அதனைத் தொடர்ந்து ஒரு மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 4:02 பொதுகை தும்மி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்காக 80s ரெட்ரோ பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

நேரம் மதியம் 1:30 ஆயிற்றுக்கு. நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

நேரம் 1:44 நிமிடம், 30 நொடி.

0: நேயர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
2: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
2: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
1: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம். இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த

0: கோவிலின் கட்டுமானப் பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 1962 தொடங்கி 1965 ஆண்டு இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில் சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார். உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தார். அதனைத் தொடர்ந்து
1: இப்போது
0: மூளை, அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
1: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு. அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும் தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்காரு.
0: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை, அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
1: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க 2-3 பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
0: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்பமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
1: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா, NH-83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல், இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், NLC தூத்துக்குடியில் 250 மெகாவாட் 500 MWH பெஸ்ட் திட்டம், இந்த மாதிரி

0: சரி, எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போகிறாரு.
1: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்டகால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக்க வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இந்தியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சி காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து பலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நலப்பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
0: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோடு கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெல்லிசை பாடலை கேட்கலாமா?

0: சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கானல்லூர் பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் நான்கு எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட க்ரூயிஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல், கொள்முதல், விநியோகம், பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்கு. அதிலையும் நம்ம கலந்துக்க போகிறோம்.
0: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிஃப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம்.

0: வரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
0: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் 2ம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
1: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4,000 மாணவர்கள், அப்புறம் 1,250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இது பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
0: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோட முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு

0: இதுகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்பமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது

0: சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடி கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன், அங்கு கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்கள் எல்லாம் அவங்கள்ட்டேந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 ஆண்டு தொடங்கி 1965 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள், சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள். வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலைக்கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகா பெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும், ஆளுநர் அவர்களும், ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேரு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
0: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது

0: சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
1: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
0: ஒருபுறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
1: சற்று முன் 6 கம்பெனி சிஇக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த சிஇக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
0: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி அறிவியல், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது ஐஐடி மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ் தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat.
1: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
0: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களை, ப்ரொஃபஸர் காமக்கோடி அவர்களை, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை, ஐஐடியை சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாய அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்கள் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது. இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2 கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும்

0: இருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலகத் தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலகரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமம் வருவதோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில் ஐநா சபையில் நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்கவு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay Avargal, to address the gathering.
3: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai kadandha panbaadugalaiyum avatrai indralavum uyirpudan peeni paadugaathu varum மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days. We are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. Pirappukkum ella uyirkkum endra uyiriya tattuvathin adipadaiyil namad arasu anaivarum ulladakkiya valarchiyai ookkivithu kalvi, sugadharam, velan valarchi, meenavar nalan mattum ottumotha poruladhara valarchi aagiyavatrai ilakkaga kondu seyalpattu varugirathu. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. Tamil Nadu has always been a foundation for India's economic, social and cultural progress. Ondriya arasum maanila arasum inaindu seyalpadum bodhu adan palan neradiyaga makkalin vaazhkaiyil pradhibalikka vendum endrathu namadu anugumurai. Tamil Nadu pudhiya vaaippugalai uruvaakki

0: 2036 ஆம் ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். ப்ரெசன்ட்லி சென்னை மெட்ரோ ரயில் ஹேவ் 54 கிலோமீட்டர் ஆஃப் ஆபரேஷனல் லைன் இன் ஃபேஸ் 1. காரிடார் 4 ஆஃப் ஃபேஸ் 2 ஆஃப் தி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கவரிங் 14.64 கிலோமீட்டர் ஃப்ரம் பூனமலி பைபாஸ் டு வடபழனி ஹேஸ் பீன் இனாகிரேட்டட் டுடே. And about 104 kilometers of metro rail network under phase 2 is currently under construction. I take this opportunity to request that phase 3 of the Chennai metro rail project covering approximately 65 kilometers from airport to Kilambakkam, Poonamalli to Sungavachathiram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honorable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honorable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6-laning of the Chengalpattu Trichy section of GST road NH32, the 6-laning of the Trichy Panchapur Jayapuram Karur section of NH81, the 6-laning of the Karur Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Sholavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honorable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honorable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honorable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய

மரபுமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் இரண்டாம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வாபு சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி, காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் IIT மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறார்.

0: तमिलनाडु के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, चीफ मिनिस्टर श्री जोसेफ विजय जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, हिंदू तमिल சகோதர சகோதரிகளே வணக்கம்.
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: It is a pleasure to be in Chennai with all of you. This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier, others will strengthen industry and trade. Together they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state

0: this occasion.
1: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப் ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்ர பூமி தமிழ்நாடு. ஔர் இஸ் கார்யக்ரம் மே ஆனே சே பஹலே முஜே ஜல் கண்டேஸ்வர் மந்திர் மே பகவான் சிவ் கா ஆசீர்வாத் பிராப்த கர்னே கா சௌபாக்ய பி மிலா ஹை. மே தமிழ்நாடு கி தீர்த்த பூமி சே சபி தேசவாசியோ கோ நவராத்திரி கி ஹார்திக் சுப்காமனாய் தேதா ஹூ.
1: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஔர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் ஹமே ராஷ்ட்ர சேவா கே பிரதி ஔர் அதிக சமர்ப்பண சே காம் கர்னே கி பிரேரணா தேதா ஹை. மே இஸ் மஞ்ச் சே இன் தோனோ மஹான் விபூதியோ கோ நமன் கர்த்தா ஹூ.
1: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளுமாகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
0: நண்பர்களே, அபிகுத்தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹா கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே அநேக நயே அவசர் பேதா கர் சக்தி ஹை. இஸ் விஜிட் கே அலாவா முஜே சென்னை மெட்ரோ கே ஏக் ஔர் ஸ்டேஜ் கோ பி ஜனதா கோ சமர்ப்பித் கர்னே கா அவசர் மிலா ஹை.
1: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத்துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். இந்த வருகையை தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
0: நண்பர்களே, மந்திர் சே மெட்ரோ தக் தமிழ்நாடு கே அனுபவ் யஹி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்னி சாஸ்கிருதிக் சக்தி சே பிரேரணா லேதா ஹை, விஜ்ஞான் கி பிரகதி சே ஆகே படதா ஹை ஔர் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜரியே நயே அவசரோ கா நிர்மாண் கர் ரஹா ஹை. ஹமாரி விராசத் ஔர் பவிஷ்ய கி ஹமாரி ஆகாங்க்ஷாயே சாத் சாத் ஆகே பட் ரஹி ஹை.
1: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம், இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது

0: சதாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது. அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது. மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
1: நண்பர்களே, குச் தின் பஹலே ஹி ஆப் சப்கே ஆசீர்வாத் சே தேஷ்வாசியோ கே பிரேம் கே காரண் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கே ரூப் மே மேனே 25 வர்ஷோ கா எக் மஹத்வபூர்ண படாவ் பார் கியா ஹை. அக்டூபர் 2001 மே மேனே முக்யமந்திரி கே ரூப் மே சபத் லி தி ஆர் தப் சே தேஷ்வாசியோ நே சிஎம் ஆர் ஃபிர் பிஎம் கே ரூப் மே சேவா கர்னே கா அவசர் தியா ஹை. 25 வர்ஷோ கே இஸ் காலகண்ட் மே டெமோக்ரேசி கி தோ சக்தியோ மே மேரா விஸ்வாஸ் லகாதார் மஜ்பூத் ஹுவா ஹை. ஃபர்ஸ்ட், பீப்பல் ஆஃப் கண்ட்ரி. செகண்ட், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். மே ஹமேஷா ராஜ்ய கே விகாஸ் சே தேஷ் கே விகாஸ் கா மந்திர லேகர் சலா.
0: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் 2 சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது, நாட்டின் குடிமக்களான நீங்கள். இரண்டாவது, கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே ந சிர்ஃப் உன் எஸ்பிரேஷன்ஸ் கோ பூரா கர்னே கா பிரயாஸ் கியா பல்கி யே கோஷிஷ் பி கி கி ஹர் ராஜ்ய அப்னே எஸ்பிரேஷன்ஸ் கோல்ஸ் கோ பூரா கர் சகே.
0: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் சம்வாத் கர்னே கா அவசர் மிலா தா. ஆர் ஜப் மே பிஎம் பனா தப் பி ஜெயலலிதா ஜி, ஓ பன்னீர்செல்வம் ஜி, ஈ பலானிஸ்வாமி ஜி ஆர் எம் கே ஸ்டாலின் ஜி இன் நேதாவோ கே சாத் காம் கர்னே கா முஜே அவசர் மிலா. சர்க்காரே பதல்தி ரஹி லேகின் தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் ஆர் யஹா கே லோகோ கி சேவா கா மேரா சங்கல்ப ஹமேஷா அடூட் ரஹா ஆர் ஆஜ் இசி சங்கல்ப கே சாத் ஹம் முக்கியமந்திரி ஜோசப் விஜய் ஜி கே சாத் மில்கர் தமிழ்நாடு கே விகாஸ் கி இஸ் யாத்ரா கோ ஆகே படா ரஹே ஹேன்.
0: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும்

0: அப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
1: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடு மே அர்பன் டெவலப்மெண்ட் ஹமாரி எக் படி பிராயோரிட்டி ஹை. மேரா ஹமேசா சே யே மான்னா ரஹா ஹை, அர்பனைசேஷன் எக் சேலஞ்ச் நஹீ பல்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஹை. ஆர் இஸ்மே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கி பஹுத் படி பூமிகா ஹோதி ஹை. ட்ரான்ஸ்போர்டேஷன் அச்சா ஹோ தோ இஸ்ஸே லோகோ கி ஈஸ் ஆஃப் லிவிங் படத்தி ஹை.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
1: ஹம் சப்கோ பதா ஹை, பெஹதர் ட்ரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ஃப் சட்கே சௌடி கர்னா காஃபி நஹீ ஹோதா. ஆதுனிக் ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹை. ஆர் இஸ்லே பீதே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹை. 2014 மே தேஷ் கே சிர்ஃப் 5 சிட்டிஸ் மே மெட்ரோ சல்தி தி. ஆஜ் தேஷ் கே 25 சிட்டிஸ் மே மெட்ரோ கி சர்வீசஸ் ஆப்ரேட் கி ஜாதி ஹை.
0: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல. நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
1: 2014 में देश का मेट्रो नेटवर्क 250 किलोमीटर के करीब था. 250 किलोमीटर. आज ये नेटवर्क 1100 किलोमीटर से ज्यादा हो चुका है. मुझे प्रसन्नता है कि आज चेन्नई मेट्रो के इस एक्सपेंशन से ये नेटवर्क और बड़ा हो रहा है. और ये काम इसलिए किया गया है ताकि चेन्नई में रहने वाले सामान्य जन, यहां की वर्किंग फैमिलीज, यहां के स्टूडेंट्स और सीनियर सिटीजन्स, सबका सफर आसान हो, उनकी यात्रा कुछ समय में पूरी हो सके.
0: 2014 தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும். அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய பணியின் நோக்கம்.
1: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா ஹை. இஸ்லே கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு ஜெயசே ராஜ்யோ மே மேனுஃபேக்சரிங் கோ ப்ரமோட் கர் ரஹி ஹை. தமிழ்நாடு கா மேனுஃபேக்சரிங் செக்டர், யஹாங் கே லகு உத்யோக், இன்மே காம் கர்னே வாலே ஹர் வியக்தி பர் ஹர் பாரத்வாசி கோ கர்வ ஹை.

0: और आज केंद्र सरकार के अभियान, चाहे वो मेक इन इंडिया हो या वोकल फॉर लोकल, वो तमिलनाडु को भी लाभ पहुंचा रहे हैं.
1: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
0: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட் சே டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட்ஸ் கா ஹர் ராஜ்யமே கேந்திர சர்க்கார் ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி. और इन्हीं कोशिशों का परिणाम है आज हम दुनिया के सेकंड लार्जेस्ट मोबाइल मैन्युफैक्चरर है. 2014 से अब तक हमारे इलेक्ट्रॉनिक्स एक्सपोर्ट 11 टाइम्स बढ़े हैं, हमारे डिफेंस एक्सपोर्ट 50 टाइम्स बढ़े हैं और हमारे इंजीनियरिंग एक्सपोर्ट ने भी नया रिकॉर्ड बनाया है.
1: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
0: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் இஸ் க்ரோத் கே காரண் देश में नौजवानों के लिए लाखों डायरेक्ट और इनडायरेक्ट जॉब बनी है और भारत की इस मैन्युफैक्चरिंग ग्रोथ में तमिलनाडु के लोगों का बहुत सराहनीय योगदान रहा है. आज हम एडवांस लुब्रिकेंट बेस्ड ऑयल प्रोजेक्ट का शिलान्यास कर रहे हैं. इससे यहां नए रोजगार भी बनेंगे और देश के इम्पोर्ट को कम करने में भी बहुत बड़ी मदद मिलेगी.
1: तैयारी தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும், தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
0: एक स्ट्रांग मैन्युफैक्चरिंग सेक्टर बनाने के लिए हमें अच्छी रोड चाहिए, रॉ मटेरियल के ट्रांसपोर्टेशन के लिए रेलवे और पोर्ट चाहिए और जब ऐसा इंफ्रास्ट्रक्चर बनता है तो इससे अलग अलग लेवल पर बहुत सारे रोजगार भी बनते हैं.
1: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
0: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹை தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை, டெக்னீஷியன்ஸ் கோ வர்க், வர்க்கர்ஸ் கோ, हर किसी को रोजगार मिलता है. सीमेंट, स्टील और इक्विपमेंट से जुड़ी फैक्ट्रीज में छोटी कंपनियां भी रोजगार के अवसर बनते हैं और जब प्रोजेक्ट पूरा हो जाता है तो अच्छी कनेक्टिविटी के कारण इंडस्ट्रीज और सर्विसेज को आगे बढ़ाने में मदद मिलती है. इसलिए आज जिन रेल और रेड प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हो रहा है वो तमिलनाडु की प्रगति के लिए बहुत महत्वपूर्ण होने वाला है.
1: கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால்

0: வேலை கிடைக்கிறது. தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட், எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே, சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இன்று ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
1: ஆஜ் தேஷ் மே போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோ பி மஜ்பூத் பனாயா ஜா ரஹா ஹை தாக்கி ஷிப்பிங் செக்டர் நயி ஊஞ்சாயியோ தக் பஹுஞ்ச் சகே. இஸ்மே பி தமிழ்நாடு கி பஹுத் படி பூமிகா ஹை. இசி திசா மே கேந்திர சர்க்கார் நே ஹால் ஹி மே எக் மஹத்வபூர்ண் ஃபைசலா லியா ஹை. கரீப் 17,000 கரோட் ருபீஸ் கே இன்வெஸ்ட்மெண்ட் சே தூத்துக்குடி கே பிஓசி போர்ட் கோ வேர்ல்ட் கிளாஸ் மேகா கண்டெய்னர் ஆர் கிரீன் எனர்ஜி ஹப் கே ரூப் மே விக்சித் கியா ஜா ரஹா ஹை. ஜப் யே ப்ரோஜெக்ட் பூரா ஹோகா தப் யஹா துனியா கே அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் வெசல்ஸ் பி ஆசானி சே பஹுஞ்ச் பாயேங்கே. யே ஹமாரே தமிழ்நாடு கோ இண்டஸ்ட்ரி ஆர் ட்ரான்ஸ்போர்ட் கா க்ளோபல் ஹப் பனானே மே மதத் கரேகா.
0: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
1: பித்தே குச்ச வருஷம் மே இண்டியன் போர்ட்ஸ் கி ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி தோனோ பெஹத்தர் ஹுயி ஹை. ஸ்பீட் பட்னே சே போர்ட்ஸ் பர் ஜஹாஜோ கா டர்ன் அரவுண்ட் டைம் ஆதா ஹோ கயா ஹை ஆர் இஸ்கே காரண் பாரத் கே ப்ரோடக்ட்ஸ் பி பஹலே சே ஜாதா தேஜி சே க்ளோபல் மார்க்கெட் தக் பஹுஞ்ச் பா ரஹே ஹை.
0: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று
1: சேர்கின்றன. ஹமாரே ஃபிஷர்மேன் கி பூமிகா பஹுத் படி ஹை. இஸ்லே பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா ஆர் தூசரி கை யோஜனாவோ கே ஜரியே தமிழ்நாடு கே லியே ஹஜாரோ கரோட் ருபே கே ப்ரோஜெக்ட்ஸ் கோ மஞ்சூரி தி கயி ஹை. யஹாம் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் கோ பெஹத்தர் பனாயா ஜா ரஹா ஹை. ஃபிஷிங் லேண்டிங் சென்டர் விக்சித் கியே ஜா ரஹே ஹை. கோல்ட் செயின் ஃபெசிலிட்டிஸ் பர் ஃபோகஸ் கியா ஜா ரஹா ஹை. மச்சியோ கோ தாஜா ரக்னே கே லியே ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் கரீதே மே பி மதத் தி கயி ஹை.
0: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு 1,000,000,000 ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள் கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
1: நண்பர்களே, மச்சுவாரே பாயோ கே சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீ வீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ கேந்திர சர்க்கார் இஸ்மே பி மதத் கர் ரஹி ஹை. கிசான் கிரெடிட் கார்டு கே ஜரியே அப் ஹம் ஃபிஷர்மேன் கோ பி பேங்கிங் கேபிட்டல் ஆசானி சே மில் பா ரஹா ஹை.

0: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல்பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
1: ஆஜ் தேச கா ஃபிஷ் புரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவான்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் பே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹஞ்சே ஹேன். இஸ்ஸே ஹமாரே ஃபிஷர்மேன் ஃபேமிலி ஆர் கோஸ்டல் கம்யூனிட்டி கே லோகோ கா ஜீவன் பி பெஹத்தர் ஹுவா ஹை.
0: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
1: நண்பர்களே, ஹம் எக் ஏசா தமிழ்நாடு பனானா சாஹத்தே ஹே ஜோ நிரந்தர் நயி உச்சாயி தக் பஹஞ்சா ஜாய். ஆர் இஸ்கே லியே கேந்திர சே ஜோ பி மதத் சாஹியே ஹோகி ஹம் உஸ்கே லியே பூரி பிரதிபத்ததா சே சாத் ஆப்கே சாத் கடே ஹே. ஹம் மில்கர் விக்சித் தமிழ்நாடு சே விக்சித் பாரத் கா சங்கல்ப சாகார் கரே. இசி பாவனா கே சாத் எக் பார் ஃபிர் ஆப் சப்கோ இன் ப்ரோஜெக்ட் கே லியே மேரி டேர் சாரி சுப்காமனாயே. நன்றே வணக்கம்.
0: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தன்யவாத்.

மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரின் பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டு நல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்

0: மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ்மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும், தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் மேனிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹெர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
0: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: உலகம் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்றைக்கி நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும் போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை, அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டில்

0: விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
1: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நாட்டுநல பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாநனீய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள் கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் 1 ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
2: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
3: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேசப் போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
2: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
3: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதியே எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு.
2: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
3: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம், கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்டவுடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்குவேக்கு, அஸ்ஸாம் ஃப்ளட்டுக்கு, எல்லையோட ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வீட்டில எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டில் அந்த இரவு வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லையும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம். அதில் 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை,

காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவச் செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார்.

0: வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
1: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறார்.

கடந்த 2000 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: அரசாலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்தில் அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகாக அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த இராணுவ வீரர்களுக்காக வந்து உருகியிருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடியிருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூலில் கேட்போம், சில சமயம் வீட்டில் கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்குற பொழுது அதில் என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போகிறோம், நம்ம இராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறச்ச நமக்கு 50 வருஷம் முடிஞ்சுடுறது. அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க, நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபா கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கணா கணக்கு டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் இருக்காங்க, 600

தேங்க் யூ. அதிதி தேவோ பவ. ஹானரிங் ஆர் எல்டர்ஸ் இஸ் அ ட்ரெடிஷன். மே ஐ நவ் ரிக்வெஸ்ட் ஆர் செக்ரட்டரி மேடம்.

பவர்ஹவுஸ், த பவர்ஹவுஸ் அண்ட் அன் எபிடோம் ஆஃப் டெனாசிட்டி. டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி, ஜெனரல் செக்ரட்டரி விஸ்வ இந்து வித்யா கேந்திர, கரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஆல் இந்து வித்யாலயா ஸ்கூல்ஸ், will now present the welcome address. Madam, please.

0: भारत का भविष्य दिखाई दे रहा है.
1: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம் இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும் போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.
0: மேன் அப்னி பாத் சுரு கரு உஸ்கே பஹலே மேன் ஆஜ் சென்னை மே தோ சமயசே பி 10 மினிட் பஹலே லேண்ட் கர் தியா தா. லேகின் கார்யக்ரமோ கி ரச்சனா ஔர் உஸ்மே कुछ न कुछ विलंब होता गया और इसके कारण आपके बीच आने में मुझे विलंब हुआ. मैं देर से पहुंचा, आपको असुविधा हुई, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता
1: हूं. அருமை நண்பர்களே, இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
0: நண்பர்களே, ஆஜ் கா யுவா விக்சித் பாரத் கே விஜன் கி தாக்கத் பன்னா சாஹதா ஹை. विकसित भारत के लिए जो नए आइडियाज चाहिए, जो नए सॉल्यूशंस चाहिए, उनसे भारत ही नहीं विश्व का भविष्य भी तय होगा. टुडे द वर्ल्ड इज लुकिंग फॉर सॉल्यूशंस एंड यू हैव द पोटेंशियल to provide those solutions.
1: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹை, மே சாஹதா ஹூ கி ஹர் யுவா அப்னே பவிஷ்ய கோ உசி படே கேன்வாஸ் பர் தேக்கே, பிகாஸ் திஸ் இஸ் யோர் டைம், திஸ் இஸ் யோர் ஆப்பர்ச்சுனிட்டி. முஜே பூரா விஸ்வாஸ் ஹை ஹமாரா யே சப்னா பூரா ஹோகர் ரஹேகா. டுகெதர் வி வில் டூ இட்.
1: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
0: டுகெதர் வி வில் டூ இட்.

0: டுகெதர் நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்சே மில்லே யஹா ஆயா ஹூ. இஸ்கே பீச்சே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஜ்ஸே குச் பச்சோ கே சாத் நாகர்கோயில் மே மிலி தி. உன்கி லகன், உன்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் தேஷ் கே ஃபியூச்சர் கே லியே உன்கா டிவோஷன் உஸ்னே மேரே மன் பர் ஏக் அபூத்பூர்வ சாப் சோடி தி.
1: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம் உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்துவிட்டன.
0: உசி முலாகாத் மே உன்னோனே முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் கே லியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னேஹ், தூசரா இஸ் ஐதிஹாசிக் சம்ஸ்தான் கே பிரதி மேரி பாவனா. மேனே தபி பக்கா கர் லியா தா கி மே இஸ் காரியக்ரம் மே ஜரூர் ஆவுங்கா. மே இஸ் அவசர் பர் விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆர் பூரே ஹிந்து வித்யாலய பரிவார் கோ 50 இயர்ஸ் கி ஷாந்தார் யாத்ரா கே லியே பஹத் பஹத் பதாய் தேதா ஹூ.
1: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு புறம், மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து ஹிந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆஜ் அப்னி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. யே மைல்ஸ்டோன் ஜித்னா படா ஹை இஸ்கி யாத்ரா பி உத்னி ஹி இன்ஸ்பைரிங் ஹை. 1975 மே சென்னை கா வேஸ்ட் மம்பலம் ஏக் சோட்டே சே வித்யாலய கே ரூப் மே இஸ் சம்ஸ்தான் கி ஷுருவாத் ஹுயி தி. உஸ் சமய இஸ்மே கேவல் 7 ஸ்டூடண்ட் தே. ஆஜ் ஜேசி சுவிதாய் பி நஹீ தி, பர்மனென்ட் பில்டிங் பி நஹீ தா, ரிசோர்சஸ் பி சிமித் தே. லேகின் ஏக் சீஸ் தி, திருட இச்சா சக்தி ஆர் அடூட் சேவா பாவனா. இஸ்லியே யே சம்ஸ்தான் ஹர் கடினாய் கே பாவஜூத் ஆகே படத்தா ரஹா.
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன்விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ளெழு

0: எழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை. நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது. ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால், அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
1: சமய கே சாத் ஏ சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே ஆப்கே 15 சம்ஸ்தான் ஹே.
0: மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
1: நண்பர்களே, மெய் அவசர் பர் ஸ்ரீ ஜெயகோபால் கரோடியா ஜி கே யோகதான் கோபி ஆதர்பூர்வக் யாத் கர்த்தா. உன்னோ வித்யாலயக்கு பவன் நிர்மாணம் மகத்வபூர்ண சகயோக் தியா. ஆஜ் மே உன் சபி சிக்ஷகோ கர்மச்சாரியோ அபிபாவகோ ஆர் பூர்வ வித்யார்த்தியோ காபி அபிநந்தன் கர்த்தா ஹூ ஜினோனே ஹிந்து வித்யாலயக்கு இஸ் யாத்ராக்கோ சஃல் பனாயா ஹை. 50 இயர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன், 50 இயர்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், 50 இயர்ஸ் ஆஃப் சேவிங் யங் லைஃப்ஸ்.
0: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இன்று அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டுகால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டுகால கடமை உணர்வு, 50 ஆண்டுகாலாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
1: நண்பர்களே, ஏக் சம்ஸ்தான் கேசே சிக்ஷா கே சாத் சாத் ராஷ்ட்ர பக்த நாகரிகோ கா நிர்மாண் கர்த்தா ஹை, யே ஸ்தான் இஸ்கா பி உதாரண ஹை. மேனே அப்னி மன் கி பாத் மே இஸ்கி சர்ச்சா பி கி தி. கேசே கிரிஜா அம்மா நே பச்சோ கோ ஏக் ஐடியா தியா, ஹர் பச்சா ரோஜ் சிர்ஃப் 1 ருபி பச்சாயே ஆர் உசே தேஷ் கே சைனிகோ கே லியே சமர்ப்பித் கரே. ஜப் ஹஜாரோ பச்சே இஸ் சங்கல்ப் சே ஜுடே தோ அரவுண்ட் 40 லாக் ருபி ஜுட்டா கே லியே கே. இண்டீட் வாட் அன் இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிள்.
0: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தியுடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை

0: ஊட்டினார். பாருங்கள், அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வெறும் ஒரு ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்த அதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது
1: நண்பர்களே. Small contributions can make a big difference. ek chhota sa prayas bhi bahut bada impact karta hai. aapda ke samay zaruratmandon ko support karna ho ya swachhata se jude prayas ho, ye sanskar hi hindu vidyalay parivar ki மகான் விராசத் ஹை.
0: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே ரூஸ் கே ராஷ்ட்ரபதி புதின் கோ திருக்குறள் கா ருசி அனுவாத் பேட் கர்னே கா அவசர் மிலா.
0: நண்பர்களே, இன்று இந்த தருடத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
1: திருக்குறள் உன் சபி லோகோ கே எக் அதுபூத் மார்கர்ஷக் ஹை ஜோ ஜீவன் பர் குச்ச நயா சீக்தே ரஹனா சாத்தே. திருவள்ளுவர் ஜி நே அப்னே எக் பஹத் பிரசித்த குரல் மே வோ ஹமே சிகாதே ஹை கி குச்ச சீக்னே கே சாத் ஹி உசே அப்னே ஜீவன் மே அப்னானா பி ஆவஷ்யக் ஹை. அரே, ஆப் சபி வித்யார்த்தியோ கே லியே பி படி சீக் ஹை.
0: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
1: நண்பர்களே, ஆப் சபினே மகாகவி பாரதியார் கோபி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காஷி கி பி தி. காஷி கே ஆத்யாத்மிக் और राष्ट्रीय चेतना से भरे वातावरण का उनके विचारों पर गहरा प्रभाव पड़ा.
0: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய

0: எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
1: நண்பர்களே, மே காசி கா சாம்சத் ஹூ. காசி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்த்தே ஹேன். உன்கே சப்த அச்சமிலை அச்சமிலை யே ஹமே நீடர் ஹோகர் ஜீனே கி பிரேரணா தேதே ஹேன். இஸ்லியே மே யஹான் ஆப் சப் யுவாவோ சே பி கஹுங்கா, ஆப் நீடர் ஹோகர் ஸ்வயம் கோ ஏக் மௌகா ஜரூர் தீஜியே, அப்னே ஐடியா பர் காம் கர்கே தேக்கியே. ட்ரீம் பிக், திங்க் டிஃபரண்ட்லி அண்ட் பி ஃபியர்லெஸ்.
0: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
1: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மேரி அப்னி சமஜ், தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ கி யாத்ராவோ ஆர் வஹா கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. கிரிஜா அம்மா சே மேரா பஹலா பரிச்சய் உசி ஏக்தா யாத்ரா கே தௌரான் ஹுவா தா. தப் சே ஹமாரா யே பரிச்சய் படா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
1: நண்பர்களே, மேரி யாத்ராவோ நே முஜே பாரத் கி டைவர்சிட்டி கோ கரீப் சே சமஜ்னே கா அவசர் தியா. மேரே ஜீவன் மே தமிழ் பாஷா ஆர் தமிழ் சம்ஸ்கிருதி கே லியே ஜோ பிரேம் ஹை யே பி இன்னி அனுபவோ சே பைதா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
1: ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் வை ஐ என்கரேஜ் யூ டு டிஸ்கவர் இந்தியா. வேர் எவர் யூ கோ, கேரி தமிழ் கல்ச்சர் வித் யூ. ஷேர் தமிழ் போயட்ரி ஸ்டோரிஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்பிள் ஹூஸ் பேக்ரவுண்ட்ஸ் மே பி டிஃபரண்ட் ஃப்ரம் யுவர் ஓன். த யூனிட்டி ஆஃப் அவர் நேஷன் இட் பில்ட் பை த ஃப்ரெண்ட்ஷிப் யூ மேக்.
0: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை

0: அதிகமாக சுற்றி பாருங்கள். இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தை சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நண்பர்களே, ஆதி நியூ ஜெனரேஷன் கோ அப்பே சப்னோ கோ பூரா கரெக்டே ஜோ அவசர மில் ரே அப்பே ஆப்பே அபூதபூர்வ ஹை. ஆப் தேக்கிய ஆஜ் தேஷ் மே எஜுகேஷன் கா பூரா லேண்ட்ஸ்கேப் பதல் ரஹா ஹை. 2014 மே பாரத் மே கரீப் 750 யூனிவர்சிட்டிஸ் தி, ஆஜ் இன்கி சங்க்யா 1300 சே பி ஜாதா ஹோ கயி ஹை. காலேஜோ கி சங்க்யா பி கரீப் 38,000 சே பட்கர் 52,000 சே அதிக ஹோ சுகி ஹை. பீதே வர்ஷோ மே தேஷ் கோ அநேக IITs, IIMs, IIITs ஆர் எய்ம்ஸ் மிலே.
0: நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300 அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000 அதிகரித்து 52,000 அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய IITக்கள், IIMகள், IIITக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் நயி எஜுகேஷன் பாலிசி சே தேஷ் மே எஜுகேஷன் கி குவாலிட்டி பி இம்ப்ரூவ் ஹோ ரஹி ஹை. பாரதிய சம்ஸ்தானோ கி குளோபல் பச்சான் பி லகாத்தார் பட் ரஹி ஹை. 2015 கி QS ரேங்கிங் மே பாரத் கி சிர்ப் 14 யூனிவர்சிட்டிஸ் தி, லேட்டஸ்ட் ரேங்கிங் மே யே சங்க்யா படகர் 52 ஹோ கயி ஹை. இன் ஆங்கடோ கா மத்லப் பஹுத் சீதா ஹை. More institutions, more choices and more opportunities for you.
0: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான QS தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவா கே அப்பே அலக் அலக் சப்னே பி ஹோத்தே ஹை, அப்னி அலக் பிரதிபா பி ஹோத்தி ஹை. உதாரண கே லியே மே ஆப்பே சே ஷாயத் கை சாதி ஏசே ஹோங்கே ஜோ ஸ்போர்ட்ஸ் கோ அப்னா கேரியர் பனானா சாஹதே ஹோங்கே.

0: நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
1: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹம் 2036 ஒலிம்பிக்ஸ் கி மேஜ்பானி கா சப்னா பி லேகர் ஆகே பட் ரஹே ஆனே வாலே வர்ஷோ மே ஜப் துனியா கே படே ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் பாரத் மே ஹோங்கே இஸ்லியே பாரத் கே யுவாவோ கே பாஸ் அப் பிளேட்ஃபார்ம் பி ஹே பொட்டென்ஷியல் பி ஹே ஆர் சப்போர்ட் பி ஹே இட் மீன்ஸ் The opportunities are endless. मुझे विश्वास है आपकी जनरेशन भारत को स्पोर्ट्स की दुनिया में भी नई ऊंचाइयों पर लेकर जाएगी.
0: என் மனம் நிறைந்த இளைய நண்பர்களே, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுகள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: நண்பர்களே, ஆஜ் आप सभी के बीच आकर आपके सपनों को महसूस करके मेरा विश्वास और मजबूत हुआ है. मैं कह सकता हूं भारत का भविष्य बहुत शानदार होगा और उस भविष्य के सबसे बड़े हीरो आप हैं.
0: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
1: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்ஃபிடன்ஸ் பர் பரோசா ஹை, ஆப்கி கேபபிலிட்டி பர் பரோசா ஹை. ஆர் இஸ்லியே ஆஜ் மே ஆப் சபி கே சாத் குச் படே சங்கல்ப தொஹரானா சாஹதா ஹூன்.
0: எனக்கு உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
1: அப் மே ஜோ போலுங்கா உஸ்கே பாத் ஆப்கோ தொஹரானா ஹை. We will do it.

பக்கா. டெவலப் இந்தியா பை 2047. டெவலப் இந்தியா பை 2047. வி வில் டூ இட். சே இட் வித் மீ. வி வில் டூ இட். டெவலப் இந்தியா பை 2047. டாப் த்ரீ இக்கானமி. Manufacturing hub, hosting the Olympics, an Indian on the moon. Yes, we will do it. We will do it. Develop Tamil Nadu. Develop Tamil Nadu. Develop India. Thank you so much. Nandri Manakkam.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள் மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திக் கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத் இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும், உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக்கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் 2ஆம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி, சென்னை.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையத்தின் எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் இனி கேட்கலாம் ஆளுமை சிறக்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன்.
1: மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார்.

0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியால் நாடு மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இன்று தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு தமிழக மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றார். நாட்டின் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறிய பிரதமர், செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சிறப்பான போக்குவரத்திற்கு நகரங்களின் கட்டமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், இத்தகைய திட்டங்களின் மூலம் மக்களின் பயணம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் தொழில்துறையை இத்திட்டங்கள் வலுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட பழனி, வேலூர், கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையிலும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உட்பட 282 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மணலி சுத்திகரிப்பு நிலையத்தில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ஜெயகோபால் கரோடியா பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அட்டல் ஆய்வகத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நம் நாட்டு இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிற்கு வலுவூட்ட விரும்புவதாக கூறினார். உலகளாவிய சவால்களுக்கான தீர்வுகள் மாணாக்கரிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். நம் தேசத்தின் எதிர்காலம் மாணாக்கரின் கையில் உள்ளதாக கூறிய பிரதமர், 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த தேசமாக அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்தார். மாணாக்கர் நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், விளையாட்டுத் துறையில் நம் நாடு புதிய உச்சத்தை எட்டும் என்று குறிப்பிட்டார். செல்லும் இடமெல்லாம் நம் தேசத்தின் கலாச்சாரத்தை மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களை அறிவுறுத்தினார். முன்னதாக சென்னை போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 4,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர், போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து பயணித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மக்கள் சேவையில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பங்காற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் முன்முயற்சிகளால் நாட்டில் தற்போது 2.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் தொழில் மேம்பாடு, அறிவியல், கல்வி முன்னேற்றத்திற்கு தமிழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கும் என்றார். தமிழக இளைஞர்களுக்கு உலக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 1.5 டிரில்லியன் வளர்ச்சி இலக்கை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சென்னை திருச்சி, திருச்சி கரூர், கரூர் கோவை 6 வழிச்சாலையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒசூர் பெங்களூரு இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அர்ப்பணித்தார். மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டத்தில் நாமக்கல் ரயில் நிலைய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய நுழைவு பகுதி, வளைவு அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட காத்திருப்பு அறை, உயர்தர பயணிகள் ஓய்வு அறை, 2 பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் மூலம் நாமக்கல் ரயில் நிலையத்தை பயணிகள் மிக இலகுவாக அணுக முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேரு நரேஷ். நம்மளோட வேலூர் கண்டோன்மெண்ட் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 8 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் வேலூர் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கோங்க. பயணிகளோட பாதுகாப்பு அறை, லிப்ட் வசதி அனைத்துமே இருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த வழித்தடம் இன்னைக்கு இரு வழி பாதையா பிளாட்ஃபார்முகளோட அமைச்சு அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதத்தின் பிரதமர் அமைச்சு ரொம்ப நன்றி.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை

0: என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறை வெளிப்படைத் தன்மையுடனும் ஜனநாயக முறைப்படியும் மாற்றப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறையில் 2014 பின்னர் நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் தகுதியான ஒருவரை இவ்விருதுக்கு பரிந்துரைக்க முடியும். மக்கள் தங்களையே பரிந்துரைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் தற்போது நடைமுறையில் உள்ளது. தொலைதூர கிராமப்புறங்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் சிறப்பான பணிகளை செய்து வரும் அறியப்படாத சேவகர்களை கௌரவிப்பதில் புதிய அளவுகோலை இவை உருவாக்கியுள்ளன. நாட்டின் உண்மையான சேவகர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் தற்போது பத்ம விருதை பெற முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீவித்யா தெரிவிக்கையில்,
1: பத்ம விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பாராட்டு மட்டுமல்ல, அவருடைய நீண்ட கால உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கும் அங்கீகாரம். பெண்கள், பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னலமற்ற சேவை செய்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடையே மறைந்திருக்கும் திறமைகளையும் சாதனைகளையும் கண்டறிந்து அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்த விருதுகளுக்கு இருக்கிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவை ஒட்டி பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்திக் கடன் செலுத்துவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 20 நள்ளிரவு நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் தசரா விழாவின் முதல் நாளான இன்று முத்தாரம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் சப்பார ஊர்வலம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பாளையங்கோட்டையில் 12 முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியதை தொடர்ந்து ஆயிரத்தம்மன், முப்புலாதியம்மன், தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் கோவில்களிலும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின் ஒளியில் அமைக்கப்பட்டிருந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாள முழங்க அம்மன் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
2: தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்க மோதிரம் திட்டம் மிகவும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 70 மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் பட்டா வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழக அரசின் விருது பெற வரும் 22 விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெற வேண்டிய பயனாளிகளின் விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அப்துல் ரசீக் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று 7 நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கிராம்பூரில் தென்னிந்திய அளவிலான வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 மேற்பட்ட வீர வீராணிகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை சென்னை IIT வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: கட்ட வாழை மரமா?
1: இல்லை.
0: வேற ஏதாச்சும் க்ளூ கொடுங்களேன்.
1: எல்லாருக்கும் இருக்கும்.
0: முடியா?
1: கரெக்ட்.
0: சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? சரி, என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பொருளை உடைத்தால் தான் பயன்படுத்த முடியும், அது என்ன?
1: தேங்காய்.
0: சரி, வேற? தேங்காய் கரெக்டு தான், ஆனால் நான் இது வந்து தேங்காய் யோசிக்கலை. வேற
1: முட்டை.
0: முட்டை. யார் சொன்னா?
1: நான் தான் சொன்னேன்.
0: நீங்கள் தான் சொன்னீங்களா? வஸ்திகா, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப பிரில்லியன்ட் கேள்வி தான் நீங்கள் இல்லையா?
1: எங்க அக்கா பேச போறாங்க.
0: அக்கா பேச போகிறாங்களா? டக்குன்னு கொடுங்க அக்காட்ட. உங்கள் பேர் என்ன?
1: ஈஸ்திகா.
0: ஈஸ்திகா. ஈஸ்திகா, என்ன நே உங்கள் நேம்க்கான பொருள் என்ன? வஸ்திகா, ஈஸ்திகா?
1: எங்க ஊர்ல ஈஸ்வரி மலைன்னு ஒரு கோயில் இருக்கு,
0: அதனால ஈஸ்திகா அப்படின்னு வச்சிருக்காங்களா? ஓகே, நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஈஸ்திகா
1: விடுகத.
0: நீங்களுமா? சரி கேளுங்க.
1: கத்தி போல் இலை இருக்கும், கமரி மான் பூ பூக்கும், சிங்க பழம் கொடுக்கும், சிங்கார காய் காய்க்கும்.
0: இது நான் கேட்டிருக்கேன், ஆனால் வந்து டக்குன்னு என்னன்னு தெரியல எனக்கு. நீங்களும் ஏதாச்சும் க்ளூ கொடுக்குறீங்களா?
1: அது பழம்.
0: பழம். என்ன பழம்? என்ன இருக்கோ கேளுங்க. விடுகதை.
1: ஒரு மரம் தான்.
0: ஆ சரி, ஒருக்க வந்து இன்னொருக்க சொல்லுங்க. விடுகதை இன்னொருக்க சொல்லு. ஆ,
1: கத்தி போல் இலை இருக்கும்,
0: கத்தி
1: அமரிமான் பூ பூக்கும், சிங்க பழம் வழுக்கும், சிங்கார காய் காய்.
0: என்ன விடுகதை? நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேப்பம். வேப்ப மரமா? அதான். ஓகே ஓகே. வஸ்திகா, இஸ்திகா, ரெண்டு பேருக்கும் நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ரொம்ப அழகாக வந்து கலந்துக்கிட்டீங்க, நன்றி.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. இஸ்திகாக்கும் வஸ்திகாக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி நம்ம அருமமொழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளை பேச வைக்கலாம். அதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 0462 5612 1132 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை 0462 2561133 அப்படிங்கிற எனக்கும் கூட கால் பண்ணி நீங்கள் பேச வைக்கலாம். அடுத்ததாக யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மௌனிகா. மௌனிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? லீவ் தானே இன்னைக்கு? ஸ்கூல் லீவ் தானே? என்ன பண்ணீங்க காலையில இருந்து? விளையாடுனீங்களா? என்ன விளையாடுனீங்க மௌனிகா? சைக்கிள் ஓட்டினீங்களா? சூப்பர் சூப்பர். சரி சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: மேத்ஸ் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
1: டான்சிங் டாக், டான்சிங்

ஓகே, சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா? டீச்சர். உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள், உங்கள் டீச்சருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஓகேவா? நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ மௌனிகா, ரொம்ப ஸ்வீட்டாக தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அழகாக வந்து ரைம்ஸ் அந்த பாடல் வந்து பாடினாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்க நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். உங்களுடைய குழந்தைங்கள பேச வச்சு அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டியேன்னு சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. 9443360794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்கள் வீட்டு குழந்தையுடைய அந்த செல்ல குரலை மழலை மொழியில் எங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய சில வாலி அவர்களின் வரிகளில் உன்னிமேனன், எம்ஜி ஸ்ரீகுமார், கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகா ஹெட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: தசரா ஸ்டார்ட் ஆயாச்சு. தசரா வைப்புக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலேருந்து கேட்டோம் அதாச்சு. நேரம் சரியாக 5:20 ஆகிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் வீட்டை செல்ல குழந்தைகளின் திறமைகளை மழலை மொழியில் வண்ணம் தீட்டும் இது அருள்மொழிகள் நிகழ்ச்சி. அடுத்ததாக யார் பேச வர்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுகிறீங்க? பவிஸ்ரீ.
3: பாட்டு
2: படிக்க போறீங்களா? படிங்க. சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியும்.
2: தெரியுமா? ஐகிரி நந்தினி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து யானை பாட்டு, வேற என்ன பாட்டு தெரியும்? நிறைய தெரியுமா? சூப்பர் சூப்பர். நிறைய கத்து கொடுத்துருக்காங்க இல்லையா உங்களுக்கு? ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க பவிஸ்ரீ. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. ஓகே, பவிஸ்ரீ சூப்பரா சொன்னாங்க. அடுத்து வரவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க?
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? நஸ்ரீன் பேசுறீங்களா?
4: விடுகதையா?
2: சரி கேளுங்க.

0: ஊர்ல குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம்.
1: சரி,
0: நடந்து வந்துட்டு இருந்த ஒருத்தனை அந்த குழம்புக்குள்ள தீக்கி தீக்கி போட்டாங்களாம்.
1: ஓ சரி, எதனால குழம்புக்குள்ள தூக்கி போட்டாங்க? எதுக்கு போட்டாங்க? பருப்பா? சரி, யார் சொல்லி கொடுத்தாது உங்களுக்கு? நீங்களா கத்துக்கிட்டீங்களா? சரி சரி, ஓகே, சூப்பர். தங்கச்சி பேச போறாங்களா? டக்குன்னு கொடுத்துருங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரஹ்மத். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க ரஹ்மத்?
2: பாட்டு
1: பாடுங்க.
2: சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம், என்று எங்கும் நேர எடுத்து காட்டும் கடிகாரம், அண்ணன் தம்பி போலவே ஆகை முக்கள் இருந்தது.
1: சரி,
2: ஒன்றையும் பின்னே ஓடி சுத்தி மணி காட்டும்.
1: சூப்பர் சூப்பர். அப்புறம் அவ்வளவுதானா? கடிகாரத்தை பத்தி பாடுனீங்க இல்லையா ரஹ்மத்? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தேர்ட் படிக்கிறீங்களா? உங்களுக்கு டைம் பார்க்க தெரியுமா? சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாட்டு படிச்சீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஓகே, ரஹ்மத்தும் ரொம்ப அழகாக வந்து கடிகாரம் பாடல் பாடினாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களை நம்ம அரும மொழிகள் நிகழ்ச்சியில் பேச வைக்கலாம். அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் 0462256132 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணுங்கள். இல்லை 0462256132133 அப்படிங்கிற எனக்கும் கூட கலந்து பேசி டயல் பண்ணி நீங்கள் பேச வைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாகவும் சூப்பராக ஒரு டான்ஸ் பாடல் தான் கேட்க போகிறோம். என்ன பாடல் அப்படின்னா, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்களின் வரிகளில் கே எஸ் சித்ரா, சுஜாதா மோகன், சங்கீதா, சஞ்சித் அவங்க இணைந்து பாடின பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க. ஸ்நேகிதியே திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ.

0: திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
2: நேரம் சரியா 5:32 நிமிடமாக இருக்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி.

0: ஸ்நேகிதியை திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. அடுத்ததான் அருமமொழிகள் நிகழ்ச்சியில் யார் கலந்துக்க வராங்க கேட்டலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? சரியா கேக்கலையே உங்க பேரு. என்ன பேரு? சிவவீரனா? தூத்துக்குடியா? என்ன சொல்ல போறீங்க நீங்க? பாடுங்க கேப்போம். திருக்குறள் தானே சொல்றீங்க? திருக்குறள் தானே சொல்லுங்க.
1: உன்னை காலபோ திருவேலி, நான் உன்னை காலபோ

0: சூப்பர் சிவன். நன்றி சிவமுகிலன். நீங்க இப்ப பாடுனீங்களா, பாட்டு பாடுனீங்களா இப்போ, இத வந்து என்ன மாதிரியான பாட்டு சொல்லுங்க, எதை பத்தி நீங்க பாடுனீங்க? திருக்குறள் முதல்ல சொன்னீங்க, அடுத்து
1: பாட்டு
0: பாட்டு தானே பாடுனீங்க, என்ன பாட்டு பாடுனீங்க? சரி, ரொம்ப அழகா பாடுனீங்க. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களா? ரொம்ப அவங்க இந்த மழலை மொழியில் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி சிவமுகில நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. ஓகே, சிவமுகிலன் வந்து அந்த மழலை மொழியில் அவங்க பாடினது வந்து என்ன வார்த்தைன்னு கூட நம்மளுக்கு புரியல, ஆனால் ரொம்ப அழகாக வந்து அந்த பாட்டம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இனிமேல் இருக்கீங்க? வணக்கம். ஓகே, நேர்களுக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா, ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா எஃப்எம் சவுண்டை குறைச்சி வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் பேசுகிறது தான் எனக்கு கேட்குமே தவிர நீங்கள் பேசுகிறது வந்து எதுவுமே கேட்காது. அதனால் ஃபோன் பண்ணுறீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு அப்படின்னா எஃப்எம் சவுண்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? கவிஸ்ரீ பேசுறீங்களா? கவிஸ்ரீ
2: சொல்லுங்க,
0: உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க கவிஸ்ரீ?
2: 3rd ஸ்டாண்டர்ட்.
0: 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? சூப்பரா படிப்பீங்களா?
2: சூப்பரா படிப்பேன்.
0: சூப்பரா படிப்பீங்களா? சரி, நல்லா படிங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்.
0: திருக்குறளா? சரி சொல்லுங்க.
2: அகர்

0: ஓகே சூப்பர். ஓகே காஃபி குடிச்சிங்களா? ஓ அதான் ரொம்ப எனர்ஜியாக பேசுகிறீங்களோ. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக திருக்குறள் வந்து அழகாக சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகாக குட்டீஸ்லாம் வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் எல்லாருக்காகவும். பாடல் ஏதோ வந்துட்டே இருக்கு. தேவா அவர்களுடைய இசையில, பா விஜய் அவர்களின் வரிகளில், அனுருந்தா ஸ்ரீராம் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். வெற்றி கொடிகட்டு திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

அது திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகா ஹெட்ஸில் இன்று 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 5:45 ஆகிட்டு இருக்க நேர்கள் அருமொழிகள் நிகழ்ச்சியோட அணிஞ்சிருக்கீங்க. குட்டீஸ்லாம் சூப்பரா வந்து ரைம்ஸ், கதை, திருக்குறள், விடுகதை இது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லிட்டும் இருக்காங்க. அந்த மலையாள மொழியில எல்லாமே கேட்கும்போது அவ்வளோ வந்து சூப்பரா இருக்கு. அடுத்ததான் யார் பேச வராங்க அப்படிங்கறதையும் கேட்டலாம். ஓகே, அவங்க இணைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களை நம்ம அருமொழிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணுங்கள். இல்லை 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கலாம். அடுத்த யார் பேச வராங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்்கம்.

0: அடுத்து தான் யார் பேச வராங்கன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? இன்னொருக்க சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து யார் பேசுறீங்க? முக்குடல்ல இருந்து. லத்திகா, ஓகே, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: அகரம் ஆதி பகவான் உதச்சு உலகத்து.
0: சரி,
1: எப்போதும் யார் யார் வாழ்க்கை பின்னும் அப்போதும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
0: அவ்வளவுதானா? ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க லதிகா? ஃபிஃப்த் படிக்கிறீங்களா? நீங்க நல்லா படிப்பீங்களா? ஓகே, இன்னைக்கு ஸ்கூல் லீவு என்ன பண்ணீங்க? வெளிய போனீங்களா? படிச்சீங்களா? என்ன படிச்சீங்க? தமிழ் படிச்சீங்களா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸா? மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? சென்டம்மா, 100 out of 100? சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. திருக்குறளும் அழகா இருந்துச்சு, ரொம்ப அழகாவும் பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு, தேங்க்யூ. ஓகே, அடுத்ததான் யார் பேச வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே சாய் பிரவீன், எப்படி இருக்கீங்க?
2: என்னது,
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
0: சூப்பர், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
2: ஒரு ரெண்டு சக கைதிகள் இருந்தாங்க.
0: சரி,
2: அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரொம்ப பயந்தாங்கோலி, இன்னொருத்தர் ரொம்ப தைரியசாலி.
0: சரி,
2: அதுங்க அவங்க ரெண்டு பேருத்துக்கும் சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு இதோ பாம்பு, ஒருத்தர் பயந்தாங்கோலி இருக்கிறாள்ல, அவ கண்ணை கட்டி உன்ன நாங்க பாம்பு வச்சு கடிக்க விட போறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இதோ பாம்பு வச்சு கடிக்க விட்டு இதோ கடிக்க விட்டாங்க. அவன் பயந்து செத்துட்டான். ஆனா உண்மையிலே அவன் பாம்பு வச்சு கடிக்க உள்ள காம்பசாலர் ஒரு ரெண்டு ஓட்டை தான் போட்டாங்க. ஆனா இது அந்த மனநிலை இது தைரியமானவன் பாம்பு கடிக்க வைக்க போறேன்னு பாம்பு கடிக்க வச்சாங்க. நினைச்சிட்டு இருந்துச்சு அவன் கடைசி நிமிஷத்துல உயிரை பிடிச்சுக்கிட்டே
0: இருந்தான்.
2: கடையில இருந்து
0: என்ன சொல்ல வரீங்க? என்ன மாரல் ஆஃப் தி ஸ்டோரி? என்ன
2: இந்த கடையில இருந்து தைரியமா இருக்கணும், எதையும் நம்ம சாதிக்க முடியும்,
0: சாதிக்க முடியும். தைரியமா இருந்தா இதனாலுமே வந்து வெற்றி பெற முடியும் இல்லையா?
2: நன்றி
0: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. சூப்பரா வந்து ஒரு கதையும் கேட்டாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போறோம். பாடல் வந்துகிட்டே இருக்கு, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில. கபிலன் அவர்களுடைய வரிகளில் கே கே கார்த்திக், சுஜாதா மோகன், சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்கு. சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டுவாங்க. பாடலை கேட்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம், அதனைத் தொடர்ந்து பாடலும் வந்துகிட்டே இருக்கு.
3: நமது திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெட்ஸில் இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

நேரம் சரியாக 5:55 ஆயாச்சு. இன்னைக்கு அருமமொழிகள் நிகழ்ச்சியின் நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நம்ம அருமமொழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட குட்டீஸ் எல்லாருமே சூப்பராக வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பேனல் இதோ வந்துகிட்டே இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில், பா விஜய் அவர்களின் வரிகளில், சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடின பாடல்

வசீகனா திரைப்படத்துல இருந்து. அது மட்டும் இல்ல, நானும் கிளம்புறேன் மீண்டும் வேறொரு நாளில் வரக்கூடிய 20ஆம் தேதி உங்க எல்லாரையும் காற்றலைகளை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷு வினோ.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகையில் தெரிவித்தார். சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை இன்று தொடங்கி வைத்த பிரதமர், போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு விஜயுடன் இணைந்து பயணம் மேற்கொண்டார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் இன்று திறந்து வைத்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம்

பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மகளிர் நலனுக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். போர்ச்சுகலில் நடைபெற்ற லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று இந்தூரில் நடைபெறுகிறது. பராகுவேவில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ் நேகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா ரஷ்யா இடையேயான 2வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே. பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்கள் எல்லாருக்கும் ஹேலோ சொல்கிறது நான் உங்கள் கப்பில் தேவ்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கோபத்திலிருந்து மயக்கம் பிறக்கிறது, மயக்கத்திலிருந்து புத்தி தடுமாறுகிறது, புத்தி தடுமாறுவதால் மனிதன் வீழ்ச்சி அடைகின்றான்.

பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் கூறுகின்றார்.

நேரமாறு மணி 17 நிமிடம். இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கின்றார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள்.

கருத்து சுவையோடு இசை மனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. என் இறைவனே, என் நெஞ்சத்தை எனக்கு விரிவாக்கி தருவாயாக, என் காரியத்தை எனக்கு எளிதாக்கி தருவாயாக.

நிறமாறு மணி 25 நிமிடம் இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. அல்லாஹ் நம்பி

0: நேரமாறு மணி 30 நிமிடம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இப்படி நாலும் ஒரு தகவல் நன்மை தரும் அகவல் என உள்ளூர் செய்திகளை சுமந்து உங்கள் உள்ளம் கவரும் பாடல்களோடு உலா வர காத்திருக்கிறது. இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் சேவை செய்திகள்.

சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் மானியம் வழங்கக்கூடிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்ப படிவத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், அப்படி இல்லைன்னா சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் கட்டணம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கிடலாம். அதுவும் இல்லை அப்படின்னா www.bcmbcmw.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்திலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, www.bcmbcmw.tn.gov.in. இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புது செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 31/1/2027 உள்ளார உரிய ஆவணங்களோட ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலச மகால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 605 அப்படின்ற இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க FM ரெயின்போ 102.6. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்கள் வாரியாக வழிகாட்டில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கலைந்திருக்கக்கூடிய பொருட்டு வரை வழிகாட்டி வந்து தயாரிக்கப்பட்டு பொதுமக்களினுடைய பார்வைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்கள் வந்து வச்சுருக்கிறாங்களாம். ஸோ இதன் மேலே ஏதாவது ஆட்சேபணிகள் இல்லைன்னா கருத்துரைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை 15 நாட்களுக்கு உள்ளார நீங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து 7/10/2026 அன்றைக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 22ஆம் தேதிக்கு உள்ளார வந்து சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஆட்சேபணிகள் இல்லைன்னா கருத்துரைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய இல்லை அப்படின்னா நம்முடைய பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் முதல் தளம் அங்கே செயல்பட்டு வரக்கூடிய மதிப்பீடு துணைக்குழு செயலாளர் மற்றும் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் போய் நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இப்போ உதயகீதம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு கேட்டிருச்சிங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் இல்லைன்னா பணியில் இருக்கும்போதே மரணம் அடைந்தவர்கள் ஆகிறது. ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வு கால பலன்கள் பெறுவதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவர்களினுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றக்கூடிய பொருட்டு ஓய்வூதியதாரர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4/12/2026 அன்னைக்கு காலையில் 10:30 அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் தலைமையில் திருநெல்வேலி கருவூலம் மற்றும் கணக்குத்துறை மண்டல இணை இயக்குனர் அவர்களால் நடத்தப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஸோ யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து அந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு 25/10/2026 தேதிக்குள்ளார மாவட்ட ஆட்சியர் கோரம்பள்ளம் தூத்துக்குடி 62-81-01 அப்படின்ற முகவரிக்கு வந்து சேரும்படி 2 காப்பி எடுத்து அதை வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 25/10/2026 அப்புறமா பெறக்கூடிய அந்த மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் யார் யாரெல்லாம் வந்து இந்த மனு கொடுத்துருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே 4/12/2026 அன்னைக்கு காலையில் 10:30 நடக்கக்கூடிய அந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பிரியங்கா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேயர்களே, இனி நமது ஒளிபரப்பில் இன்றைய இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் நேர்முகம். பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன்வள மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் கே கருப்பசாமி அவர்கள். தொடர்ந்து

மாமரத்தில் நோய் மேலாண்மை உரை வழங்குபவர் கிள்ளிகுளம் வா உ சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரஜினிமாலா அவர்கள். 8:05 இளம் காற்று, 9 மணிக்கு இடைவிடாய் இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் புகழ்பெற்ற பர்ணர் பாடல்கள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:20 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோமா? 10:02 மனம் விரும்புதே, 11:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் நீர்மகால் நீர் அரண்மனை பற்றிய தகவல்கள், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் நீங்கள் சேர்த்து வைத்த சிறு சேமிப்பிலிருந்து வாங்கிய பொருள் எது, 1 மணிக்கு நலம் தான நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் சிவசுந்தர் அவர்கள். 1:05 நலம் தானாவில் திருவாச்சிலையின் பயன்கள். 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையறிவி, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 8:20 குக்கு, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் மழை குறிப்புகள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் ஆலங்குளம் சே தாவீது அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை.
2: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது FM Rainbow 102.6 அறிவியல் தகவல்கள்.

ஒரு மனிதனோட அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் இல்லையா? அதாவது மனிதர்களாகிய நமக்கு அது வந்து கட்டாயமாக ஒரு வீடு வந்து தேவை. ஏன்னா பகல் முழுக்க எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சிட்டு இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு சாயங்காலமாக வந்து பாடா அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை? அதே தான் மனிதர்களுக்கு

பார்த்தோம் அப்படின்னா இல்லவே இல்லை. எல்லா விலங்கினங்களுக்கும் ஏதாவது ஒரு கூடு வந்து தேவை இல்லையா? எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சும்மா சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் பாருங்கள், இயற்கையோட இந்த விளையாட்டில் சில விதிமுறையான மீறல்கள் விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளும் வீடு கட்டுறோம், நிறைய விலங்குகள் கூடு கட்டுது, எல்லாம் என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கு. ஆனால் சில பறவைகள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது எடுத்துக்கோங்களேன், குயில் எடுத்துக்கோங்களேன், அது வந்து கூடு கட்டாது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு பறவை இருக்குது. அதோடய பேர் வந்து ஒயிட் டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வெள்ளை ஆலா அப்படின்னு இது வந்து அழைக்கப்படுது. இது வந்து வெப்பமண்டலம், அதுக்கப்புறமா துணை வெப்பமண்டல கடல் பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பறவை இனம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய வெள்ளை நிற இறகுகள் கொண்டிருக்கிறதால இதுக்கு வந்து தேவதை பறவை அப்படின்னு இன்னொரு பெயரும் கூட இருக்குது. இந்த பறவை பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான சில தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். ஸ்டே டியூன் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தேவதை பறவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வைட்டன் இருக்கு இல்லையா, அதனுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது மற்ற பறவைகளை போல கூடு கட்டி அதில் வந்து முட்டையிடுறதில்லை. அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா, மரங்களினுடைய வெற்று கிளைகள் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழங்கள் மரப்பொந்துகள் இல்லைன்னா பாறை இடுக்குகளில் நேரடியாக போய் ஒரே ஒரு முட்டையை மட்டும்தான் இது வந்து விட்டு அடைகாக்குமா. இப்போது மரங்களில் சின்ன பொந்துகள் இல்லைன்னா கிளைகளில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குழியில் போய் முட்டையிட்டால் காற்றடிக்கும் போது அங்கங்கே ஆடும், முட்டை உடஞ்சிராதா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருதில்ல. அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி பழத்தை காற்று வீசும்போது முட்டை கீழே விழுந்து உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தாய் இல்லைன்னா தந்தை ரெண்டு பறவைகளுமே மாறி மாறி ரொம்பவே கவனமாக முட்டையை தங்களோட கால்களால் அது வந்து சமநிலைப்படுத்தி வந்து பாதுகாக்குமா. பார்த்தீங்களா, கூடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோடா அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஐ லவ் இந்தியா திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டுருச்சிங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்த ஒயிட் டர்ன் அந்த சொல்லப்படக்கூடிய இந்த பறவைகள் வந்து ஏன் கூடு கட்டுறதில்ல தெரியுமா? ஏன் அப்படின்னா, அது பெரும்பாலும் அந்த கடல் பரப்பில் போய் தன்னுடைய உணவுக்காகவே அதை அலைஞ்சு தெரிஞ்சிட்டே இருக்கும். அதனால் எல்லா எனர்ஜியுமே அதுக்கே அதுக்கு போயிடுறதால சபாடா இனிமேல் என்னத்தை கூடு கட்டிக்கிட்டு அப்படின்ற முடிவுக்கு வந்து அது வந்துருமா. அதனால தான் அது வந்து கூடு கட்டுறதில்லை. ஏன்னா பெரும்பான்மையான அதனுடைய திறன் வந்து அதனுடைய எனர்ஜி வந்து இந்த உணவு தேடுறதுலேயே போயிடுது. அதோடு கூட இது வந்து கடலினுடைய மேற்பரப்பில் இருந்தக்கூடிய சின்ன சின்ன மீன்கள், அதுக்கப்புறம் கணவாய் மீன்கள் இதை வந்து காற்றில் பறந்தபடியே அப்படியே லாவகமாக பிடிக்கிறது வந்து திறன் வாய்ந்ததுதான். மீன்களை வேட்டையாடி தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொண்டு போகும்போது ஒரே நேரத்தில் பல மீன்களை தன்னுடைய அலகுகளை கவி கொண்டு பறக்கக்கூடிய தனித்துவமான திறன் வந்து இதுக்கு வந்து உண்டா. அப்போ இந்த சின்ன சின்ன குஞ்சுகள் இருக்குல்ல, இது பெரியது பரவாயில்ல கூடலைன்னா தப்பிச்சுக்கிடும், அந்த குஞ்சுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, முட்டையிலிருந்து வெளிவரும் போதே அந்த குஞ்சுகள் வந்து மரக்கிளையிலிருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு பிறக்கும் போதே வலுவான வலை போன்ற கால்களும் கூர்மையான நகங்களும் இருக்குமா. இதன் மூலமாக அது வந்து மரக்கிளைகளை அப்படியே தீர்க்கமாக பற்றி கொண்டு கீழே விழாமல் அப்படின்னு இருந்துக்கிடுமா. பார்த்தீங்களா, இயற்கையே இயற்கை தான் இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வாழ்வை மாயம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கு நாம் நம்முடைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் ஒயிட் டர்ன் பறவை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து ஒரு திசை காட்டி பறவையாகவும் நம்மளோட மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்படின்னா பண்டைய கால பசிபிக் பெருங்கடல் மாலுமிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதுக்கப்புறமா கடற்பயணிகள் இவங்க எல்லாமே வந்து பக்கத்தில் ஏதாவது தீவு இருக்கா அப்படின்றத கண்டறியறதுக்கு இந்த ஒயிட் டர்ன் பறவைகளை தான் பெரிதும் நம்பியிருந்தாங்களாம். இந்த பறவைகள் தென்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கட்டாயமாக ஒரு தீவு இருக்குது அப்படின்றத அவங்க வந்து உறுதியே பண்ணிடுவாங்களாம். பாருங்களேன், இயற்கையினுடைய படைப்பில் எல்லாமே விசித்திரம்தான் இல்லையா. எஸ் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: பருவநிலையில சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சுற்றுச்சூழல்ல அது பெரிய தாக்கங்கள்.

0: ஏற்படுத்திவிடும். இந்த பருவநிலை மாற்றத்தால கடல் நீரோட வெப்பம் அதிகரிச்சு கடல் நீர்மட்டமும் உயருது. இதனால மீன் வளமும் பாதிக்கப்படுது. பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன்வள மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் கே கருப்பசாமி அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
1: ஒவ்வொரு வருடத்தை போலல்லாமல் நடப்பாண்டு சூப்பர் எல்நீனோ ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ எல்நீனோ அப்படின்னாலே பருவநிலை மாற்றங்களுக்கு பஞ்சம் இருக்காது. பருவநிலை மாற்றங்களால் அதிகம் பாதிப்பு ஏற்படக்கூடியது நிலப்பகுதி தான். நீர்ப்பகுதியிலையும் பருவநிலை மாற்றங்களால் பாதிப்புகள் ஏற்படுமா சார்?
2: காலநிலை மாற்றம் அது பருவநிலை மாற்றம் அதோட பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும். நிலப்பகுதிகளில் வந்து நிறைய நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்னு சொல்லுவோம், மனிதர்கள் அது போல் விலங்குகள் இருப்போம். ஆனால் எங்களை மாதிரியான ஆசிரியர்கள் இதை சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நாங்கள் நீர்நிலைகளில் உள்ள மீன்கள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுதுங்கிறத வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் மெயினாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நீண்ட காலமாக வந்து ஒரு வெப்பநிலை, மழைப்பொழிவு, கடல் மட்டம் மற்றும் கடல் சூழியல் போன்ற நிலைகளில் வந்து ஏற்படும் மாற்றங்களை தான் நம்ம வந்து பருவநிலை மாற்றம் ஆறு காலநிலை மாற்றம்னு சொல்கிறோம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறது, கடல் அமிலமயமாக்கல், அப்புறம் வந்து மழைப்பொழிவில் வந்து மாற்றம் ஏற்படுறது, அப்புறம் கடல் மட்ட உயர்வு, அப்புறம் மீன்களோட இனப்பெருக்கம் வந்து பாதிப்படைகிறது இதனால், அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி பாதிப்படைகிறது, உணவு பழக்கம் மற்றும் இடப்பெயர்வு, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மீன்கள் இடப்பெயர்வு ஆயிடுது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மீனவர்களும் சரி அது சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருமே ஈவன் நம்ம வந்து சாதாரண மக்களுமே பாதிப்படையும். இப்போ வந்து சாலை மீன் கிடைக்கக்கூடிய சீசனில் உங்களுக்கு மீன் கிடைக்கல அப்படின்னா தூத்துக்குடியில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களும் சரி நுகர்வோர்களும் சரி ரொம்ப பாதிப்படைவாங்க. பருவநிலை மாற்றத்தினால நிலப்பகுதியைப் போல நீர்நிலைகள்லையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது சார்.
1: பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய முக்கியமானது ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தாக்க இன்றைய காலகட்டத்தில் கடல் நீரில் வெப்பநிலை அதிகரிப்பு. இந்த கடல் நீரில் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால மீன் வளங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகுது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: இப்போ வந்து கடல் நீர்நிலைகளில் இந்த மாதிரியான பருவநிலை மாற்றத்தினால் நிறைய மாறுபாடுகள் வந்து ஏற்படுது. அதில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால மீன்களோட பரவல் தன்மை பாதிப்படையுது. ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய மீன்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல்னால போயிடுது. ஏன்னா ஒவ்வொரு மீன்களுமே அதோட இனப்பெருக்கம், அதோட வளர்ச்சி, நிலைத்தன்மை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இங்கே தூத்துக்குடியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பகுதிகளில் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் அந்த மீனுக்கு சாலை மீனே வச்சுக்கோங்களேன், ஏன்னா சாலை மீன்களை வச்சு தான் நிறைய இப்போ வந்து பருவநிலை தாக்கங்கள் கணக்கிடுறாங்க. அது வந்து ஒரு 22-29 டிகிரி வரைக்கும் வாழக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல வாழும். அதுவே அந்த இடத்துல ஒரு 31-40 வரைக்கும் கூடிருச்சு இந்த கடல் நீரில் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்வு தானாகவே நகன்றும். அது வந்து நார்மலாகவே மைக்ரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த மாதிரி போகும்போது பாரம்பரிய மீனவர்கள் ஒரு இடத்த GPS அப்படிங்கிற ஒரு மானிட்டர் மூலிமா இப்போ போய் பிடிக்கிறாங்க. இப்போ முன்னாடி இல்லை, இப்போ யூஸ் பண்ணுறாங்க எல்லா மீனவர்களுமே. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த மீன்கள் இல்லை அப்படின்னா அவங்க பாதிப்படைகிறாங்க. மீன் வளத்தோட உற்பத்தி திறன் குறையுது, அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி குறையுது, மெயினாக அதோட இனப்பெருக்கம் பாதிப்படையுது. ஒவ்வொரு மீன்களுமே வருடத்திற்கு வந்து 2 முறை இனப்பெருக்கம் செய்யும், 1 முறை இனப்பெருக்கம் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான மீன்கள் வகைகள் இருக்குது. அதில் வந்து சுறா போன்ற பெரிய வகை மீன்கள் மட்டும் 2 வருஷத்துக்கு 1 தடவை அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரியான மீன்களும் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய மீன் வகைகள் எல்லாமே 1 வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ இனப்பெருக்கம் செய்யும். அது மாதிரியான இனப்பெருக்கத்தன்மை வந்து அப்படியே அது மாறுபடும். இல்லை அப்படின்னா அது இனப்பெருக்கம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அதோடய வெப்பநிலை மாறுபாடுனால தாக்கம் வந்து அதிகமாக இருந்து அது இனப்பெருக்கம் வந்து திறன் பாதிப்படையும். அப்படி பாதிப்படைகிறதுனால அதோட குஞ்சுகள் வந்து வெளிவராமல் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து மீன் வளம் வந்து சுத்தமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார்.
1: நிலத்தில் புயலோ வெள்ளமோ ஏற்பட்டால் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதோ அதே மாதிரியான பாதிப்புகள் கடலில் புயல் ஏற்படும் போது மீன்களின் வாழிடங்கள் இடர்பெயர்வு இதெல்லாம் பாதிக்கப்படுதா சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: பருவநிலை மாற்றங்கள்னால நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சூப்பர் எல்நினோ வந்து இப்போது அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது, நம்ம இந்திய பெருங்கடலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக நிறைய புயல்கள் உருவாகலாம். அப்படி புயல்களோ இல்லை ஏதாவது ஒரு பெரும் மலைகள் உருவாகும் போது மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போக முடியாது. ஒவ்வொரு மீன்களுமே இப்போ திடீர்

0: வரக்கூடிய புயல்கள்னால அதோட இடம்பெயர்தல் கண்டிப்பாக நடக்கும். இனப்பெருக்க தன்மை வந்து பாதிப்படையுது, அதோட இனப்பெருக்க காலங்கள் மாறுது, அதோட வளர்ச்சி வந்து குறையும், அதோட மொத்த எண்ணிக்கையிலான உற்பத்தி திறன் வந்து குறையுது.
1: காலநிலை மாறுபடுவதால் மீன்களின் இனப்பெருக்கம் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: பருவநிலை மாற்றத்தினால மீன்களோட இனப்பெருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நீரின் வெப்பநிலை, அப்புறம் மழைப்பொழிவு, அப்புறம் வந்து உப்புத்தன்மை மற்றும் உணவு கிடைப்பில் வந்து ஏற்படும் மாற்றம் இனப்பெருக்க காலத்தையும் முட்டை மற்றும் குஞ்சுகளின் உயிர் வாழ்வதையும் பாதிக்குது மெயினாக. அதில் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து மீன்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த பாசிகள் அதுதான் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்னு சொல்லுவோம் நாங்கள், முதல் நிலை உணவு. அது மூலியமாக தான் ரெண்டாம் நிலை உணவாக மீன்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து வாழுது, அது மூலியமாக தான் சாப்பிட்டு அது வளர்ச்சி பெறுது, இனப்பெருக்கம் பண்ணுது. இது வந்து எந்த விதத்தில் பாதிக்குது அப்படின்னா நீரோட வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால அந்த பாசிகளுமே கிடைக்காது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும், அது கிடைக்க வாய்ப்பு கம்மியாகும். மழைப்பொழிவு அதிகரிக்கிறதுனால அதோட பிளாங்டான் அந்த பாசிகளோட வளர்ச்சி வந்து கம்மியாகும், உப்புத்தன்மை வந்து அதிகமாகவும் ஒரு சில நேரங்களில் வந்து குறையும். இந்த மாதிரியான ஒரு சீர்தோஷண நிலை இருக்கிறதுனால அதோட முட்டைகள் மற்றும் குஞ்சுகளை வாழ்கிறதையே அது வந்து பாதிக்குது டைரெக்டாக. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட ஆரம்ப வாழ்க்கை நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் அதோட அதுதான் மெயின். நமக்கு வந்து ஒரு மீனோட ப்ரீடிங் அதாவது இனப்பெருக்கம் அப்படிங்கும்போது அதோட ஆரம்ப காலத்தில் இனப்பெருக்கம் வந்து ஏற்பட்டு ஒரு குஞ்சு பொறிக்குது அப்படின்னா அது எல்லாமே கடலில் தான் மிதக்கும். அப்படி மிதக்கும் போது அதற்குண்டான ஏதுவான சூழ்நிலை இல்லாத போது இந்த பருவநிலை மாற்றத்தினால் அதோட எதிர்கால மீன்வளத்தின் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த மீன்களோட இனப்பெருக்கத்தை பற்றி கூட இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசின் நிதி உதவியுடன் எங்களோட மீன்வள மேலாண்மை துறை மூலியமாக தலைவர் மற்றும் எங்களோட உதவியினால் நாங்கள் ஒரு ஆராய்ச்சி முடிவுகளும் இப்போ வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், அது கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மீனோட இனப்பெருக்க காலம் வந்து மாற்றலாமா இல்லை வந்து அதவே கண்டினியூ பண்ணலாமா இல்லை அது எவ்வளோ நாளில் வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதுக்குண்டான வழிமுறைகளையும் கொடுத்துருக்கோம், ரெக்கமெண்டேஷன்ஸு அதை அரசு வந்து வெளிவிடும்.
1: பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து உணவு கிடைக்காம வேறு இடத்திற்கு இடம் நகர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து மீனவர்கள் வந்து பொதுவாக இந்த இடத்துல மீன் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அந்த இடத்துல மீன்கள் வந்து கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் மிஞ்சும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீனவர்கள் வந்து இந்த பருவநிலை மாற்றத்தினால ஏற்படும் பாதிப்புகளை எப்படி கையாள்றது, பொருளாதார ரீதியாக அவங்க பாதிப்படையாமல் இருக்க என்னென்ன வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: பருவநிலை மாற்றத்தினால் கடல் மற்றும் நன்னீர் நீர்நிலைகளில் நிறைய மீன் இனங்கள் வந்து அதோட இனப்பெருக்கம் முதல் அதோட இடம் பெயர்தல் எல்லாமே மாற்றம் அடையுது. இப்போ பாரம்பரியமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மீனவர்கள் வந்து போய் பிடிக்க போகும்போது அந்த இடத்துல மீன் வளங்கள் இல்லை அப்படிங்கும்போது நிறைய பொருள் செலவு, டீசல் அதிகமாக போட்டு போயிட்டு அந்த இடத்த தேடுவாங்க, அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏமாற்றம் அடைகிறாங்க. அந்த இடத்துலேருந்து இப்போ டீப்பர் வாட்டர்ஸ் அதாவது ஆழமான பகுதிக்கு மீன்கள் இடம்பெயர்தல் நடக்கும்போது அதுக்குண்டான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளையும் தேவையான உணவு பொருட்கள் டீசல் போன்றவைகளை வந்து எடுத்துகிட்டு போகணும். அவங்க இதுக்குண்டான இதெல்லாம் அவங்க தயாராகணும். இதெல்லாம் வாழ்வாதாரத்தை பெருமளவில் பாதிக்குது. எரிபொருள் செலவு மெயினாக அதிகரிக்கிறது. கடல் மோசமான நிலையில் மீன்பிடிக்க முடியாமை, கடல் அலைகள் வந்து பெரிய லெவலில் வருது அப்படின்னாலே காற்று அதிகமாக இருக்குது அப்படின்னாலே மீன்பிடிக்க முடியாது, அதனால் புயல் கூண்டு வந்து ஏற்றிடுவாங்க, அதனால் அவர்களின் வருமானத்தை வந்து டைரெக்டாக பாதிக்குது. அதே மாதிரி காலநிலை மாற்றத்துக்குனால கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது மட்டும் பாதிப்படையலை, அதனால் கடல் கரையிலேயே நிறைய பாதிப்படைகிறாங்க. அதாவது மண் அரிப்பு கடல் அரிப்புங்கிறது நிறைய நடக்குது. கடற்கரையோர நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த படகுகள் மற்றும் அதன் வலைகளை சேதப்படுத்துது. அதே மாதிரி புயல் டைமில் அவங்களுக்கு வந்து மாற்று வழி பொருளாதாரம் வந்து ஏதாவது வேணும், அதை நாடி அவங்க போகிற மாதிரி இருக்கும். அரசு இப்போ வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்ருக்காங்க. கடல் மீன்கள் மற்றும் மீனவர்கள் அதை சார்ந்து நன்னீர் மீனவர்கள் எல்லாருமே அவங்களோட சுற்றுப்புறத்தை வந்து எப்போவுமே தூய்மையாக வச்சுருக்கணும். பிளாஸ்டிக் போடுறதுலேருந்து நெகிழி எல்லாத்தையுமே போடுறத குறைக்கணும். அதில் மெயினாக மீனவர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா கடலில் அதோட சூழலை பற்றிய பாரம்பரிய மற்றும் நடைமுறை அறிவு அவங்கக்கிட்ட வந்து ஜென்ரலாக இருக்கும். மீன் கிடைக்கும் பகுதிகளில் வந்து ஏற்படும் மாற்றங்கள், புதிய இனங்களோட வருகை, அதாவது இப்போ ஒரு புது மீன் ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் பாரம்பரியமாக கிடைக்கல, இது வந்து வெளிநாட்டு வகையான மீன்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையான மீன்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்களை மாதிரியான ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து தெரிவிக்கலாம். ஏன்னா அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட நாங்கள் வந்து பாவிச்சு அதுக்கு உண்டான செயல்முறை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இனப்பெருக்க காலம் ஏதாவது மாறுது, இப்போ ரெகுலராக சாலை மீன் வருஷத்துக்கு 2 தடவை வந்து இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னா இந்த டைம் வந்து இனப்பெருக்கம் கம்மியாக இருக்குது.

0: இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து தெரியப்படுத்தலாம். அது போக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், மீனவர்கள் மற்றும் அரசுத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி சூழலை வந்து நம்ம கையாண்டோம்னா நம்ம நிறைய விஷயங்களை நமக்கேற்ற மாதிரி கொண்டு போகலாம். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மீனவர்கள் வந்து கடல் முன்னறிவிப்பு அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த முன்னறிவிப்புகளை வந்து சரியான நேரத்தில் அவங்க வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி பாதுகாப்பான மீன்பிடி முறைகள், மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள், ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து அந்த மீன்பிடி தடை காலத்துலேயும் சரி, இந்த மாதிரியான புயல்கள் ஏற்படக்கூடிய நாட்கள்லேயும் சரி, வேறு விதமான மீன்களை வந்து பிடிக்க முடியல அப்படின்னா ஒரு சீவீடு, ஏதாவது இந்த மாதிரியான பாசி வளர்ப்பு இல்லை மற்ற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட்ஸ், மாற்று வாழ்வாதார வாய்ப்புகளை வந்து கொண்டு போகலாம். அப்புறம் இன்சூரன்ஸ், ஃபிஷர்மேன்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து அவங்க ஃபேமிலிக்கு காப்பீடு அப்படிங்கிறது வந்துருச்சு மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு, அதை வந்து எல்லாருமே போட்டிருக்கணும். அப்புறம் சேவிங்ஸ், அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது சந்தை வசதிகள், இவற்றை எல்லாத்தையுமே வலுப்படுத்தணும். அதே மாதிரி காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை குறைக்கலாம். அதில் பொதுமக்கள் மற்றும் அவங்க வந்து மீன்வள பாதுகாப்பில் எப்படி நம்மலாம் விழிப்புணர்வாக இருக்கணும், அவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடல் மற்றும் நன்னீர் நீர்நிலைகளில் வந்து பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும். அதுபோக பொறுப்பான மீன்பிடி முறைகளை ஆதரிக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு பொறுப்பான மீன்பிடி முறைனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அதை கரெக்டாக பிடிச்சிட்டு வந்தால் அதை வந்து ஆதரிக்கணும். இப்போ வந்து ஃபார்ம் போட்டு பிடிக்கிறது மீன் பிடிப்பு முறைகளை ஆதரிக்கக்கூடாது. இந்த மாதிரியான நார்மலாக பிடிக்கக்கூடிய முறைகளை ஆதரிக்க வேண்டும். அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். அது போக கடற்கரை, அப்புறம் வந்து அதை சுற்றியுள்ள சதுப்பு நிலக்காடுகள், அவர் அலையாத்தி காடுகள்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை நகர்ப்புறமயமாக்கிட்டு அதை அழிச்சிட்டு கொண்டு போகிறத விட அதை அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்தோம் அப்படின்னா பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிலையான மீன்பிடிப்புக்கும் அவங்களோட பொருளாதாரத்துக்கும் வழிவகுக்கும்.
1: பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாக்கா இறால் பண்ணைகளில் உள்ள இறால்களை எல்லாம் உடனே பிடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு வெள்ளமோ கடல் சீற்றமோ வந்தால் கடல் எல்லாம் அரிச்சிட்டு போயிடும் அப்படின்றதுனால. அந்த மாதிரியான பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் காலகட்டத்தில் உள்நாட்டு மீன் வளர்ப்பாளர்களும் கடலில் சிலவங்க கூண்டு வச்சு கூட வளர்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்க எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு முறைகளை கையாளணும், அதை பற்றி சொல்லுங்களேன்
0: சார். கடல் வாழ் மீனவர்களும் சரி, நன்னீர் நிலை மீனவர்களும் சரி, அவங்க வந்து இந்த மாதிரியான பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய திடீர் புயல்கள் மற்றும் அதை சார்ந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னா, அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து அரசு எந்த நேரத்தில் மழை வருது, அதே மாதிரி இந்த நேரத்தில் புயல் வருதுங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து கூட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த டைமில், அதாவது புயல் ஏற்படும் பொழுதும் சரி, பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய வெள்ளம், அந்த டைமில் ஏற்படக்கூடிய மாதங்கள், அதுக்குண்டான நாட்கள்லாம் வந்து இப்போ வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க. இப்போ இந்த நாட்களில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும், வெப்பநிலை அதிகமாக இருக்கும், கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த கூண்டுகளில் விளக்கக்கூடிய மீன்களை வந்து எடுத்து பாதுகாப்பான கடற்கரையோரத்தில் வந்து அவங்க வச்சுக்கணும். இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் கடல் மீனவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அதாவது மீன்வளத்துறை மூலயமா அவங்களுக்கு முன்னாடியே அவேர்னஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க, இன்றைக்கி போகக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த நேரத்தில் மற்ற மாற்று வாழ்வாதார வாய்ப்புகளை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து PFZ அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டென்ஷியல் ஃபிஷிங் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்காய்ஸ் அப்படிங்கிற அரசு நிறுவனம் நமக்கு வந்து முன்னாடியே கொடுக்குறாங்க. இந்த எச்சரிக்கையை வந்து எப்போ போகணும் போகக்கூடாதுங்கிறது. PFZங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து எந்த இடத்துல போய் மீன் பிடிச்சா மீன் அதிகமாக கிடைக்குங்கிற அந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூட்னு சொல்லக்கூடிய அந்த GPS கருவி மூலிமா அவங்க வந்து எந்த இடத்துல கிடைக்கிது, கடற்பகுதியில் அங்கே போனால் மீன் வளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி அவங்க போய் பிடிச்சிக்கலாம், அதாவது மழை புயல்கள் இல்லாத பொழுது.
1: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக ராமேஸ்வரம் கடற்பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக பாசி வளர்ப்பு முறைகள் கடலில் வந்து நடைபெறுது. அது வந்து ஒரு தொழிலாகவே நடக்குது. அந்த வகையில் கடலில் பாசி வளர்ப்பவர்கள் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அந்த விவரங்களை சொல்லுங்களேன் சார்.
0: மழை மற்றும் புயல் காலங்களில் பாசி வளர்க்கக்கூடிய மீனவர்கள், பெண் மீனவர்களாக இருக்கலாம், இல்லை மீன் வளர்ப்போராக இருக்கலாம், அவங்கெல்லாம் என் பாசி வளர்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ரெண்டு முறையில் வளர்க்குறாங்க, ராஃப்ட்டுன்னு சொல்லக்கூடிய முறை, அப்புறம் வந்து லைனிங் சொல்லக்கூடிய கயிறு கெட்டி வளர்க்கக்கூடிய முறை இருக்குது. ஸோ அந்த ரெண்டு முறையிலுமே கடல் சீற்றத்தை பொறுத்தும் அதோட வளர்ச்சி வந்து இருக்குது. அதனால் அரசு முன்னாடியே கொடுக்கறக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலிமா அவங்க வந்து முன்னாடியே ஒரு அக்டோபர்லேருந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் அவங்களோட அந்த கடல் பாசி வளர்ப்பை கொஞ்சம் பாதுகாப்பாக

0: வளர்க்குறது ரொம்ப நல்லது, அதை குறைச்சிக்கிறதுமே நல்லது அந்த காலகட்டங்களில். ஏன்னா நம்ம வந்து கடற்பாசியை வந்து அறுவடை செய்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
1: பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கும் மீன் வளத்திற்கும் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? குறிப்பாக மீனவர்கள் வந்து எந்த விதத்தில் பாதிப்படைகிறாங்க? அதை தடுக்கும் வழிமுறை, பேரிடர்கள் வந்தாலும் பொருளாதார இழப்பை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற பல தகவல்கள் மீனவர்களுக்கு பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன்வள மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் கே கருப்பசாமி அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே காளிமுத்து.

0: மாமரம் இது நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு பெரிய மரமாகும். தற்போது மாமரங்கள் பூ பிடிக்கும் பருவம் என்பதால பல்வேறு பூச்சி மற்றும் நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நோய்கள் தாக்குவதால மாம்பழத்தோட மகசூல் பெருமளவு குறையும். மாமரத்தில் நோய் மேலாண்மை குறித்து கிளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரஜினிமாலா அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
1: மாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான நோய் வந்து இலைப்புள்ளி நுனிக்கருகள் பல அழுகள் இது மூணும் சேர்ந்தது ஒரு நோய். அதை வந்து ஆந்த்ரோப்லோஸ்னு சொல்லுவாங்க. இது மூணு விதமான நிலைகள்ல ஏற்படும். இலைகள்ல வந்து புள்ளி, மர குச்சிகள்ல வந்து நுனியில இருந்து கருகி பின்னாடி வந்துட்டே இருக்கும் அது நுனிக்கருகள். அப்புறம் பழமாகற ஸ்டேஜ்ல பழத்துல வந்து கருப்பு கருப்பா அந்த தோல்ல வந்து புள்ளிகள் இருக்கும். இந்த மூன்று விதமான அறிகுறிகள் வரக்கூடிய நோய் வந்து ஆந்த்ரோப்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்தந்த ஸ்டேஜ்ல நம்ம வேற விதமான மருந்துகள் கொடுத்து இதை வந்து கட்டுப்படுத்தணும். இப்ப இலையில பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பழுப்பு நிறத்துல வந்து புள்ளிகள் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அந்த புள்ளி கீழே விழுந்து ஓட்ட ஓட்டையா இருக்கும். இது வந்து பூச்சியால வந்திருக்கு நினைப்ப கண்டிப்பா கிடையாது, அது வந்து நோய் தான். அப்படி இலை புள்ளி வந்தாலும் சரி, அப்புறம் நுனி வந்து பாத்தீங்க அப்படின்னா மர நுனியா இருந்தாலும் சரி, அப்புறம் பூ வருலையா அந்த இடத்துல வந்து நுனியில இருந்து பின்னாடி கருகிட்டே வந்தாலும் சரி, இந்த ரெண்டு அறிகுறிகளை நீங்க மாமரத்துல பாத்தீங்க அப்படின்னா காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படிங்கிற ஒரு பூஞ்சான குழிய 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் அப்படிங்கிற வீதத்துல வந்து கலந்து தெளிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு

அறிகுறியுமே நமக்கு வந்து சரியாயிடும். இலையிலேயே இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா பழத்துல இதோட பாதிப்பு நிச்சயமா வராது. இதை நீங்க பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பழத்துல வந்து அழுகல் வரும். கடையில மாம்பழம் வாங்குறோம் இல்லையா, அதோட தோல்ல எல்லாமே வந்து கருமைந்தத்துல புளி புளி புளியா இருக்கும், அது ஒரு கல அழுகல்னா. இந்த பூஞ்சாணம் நமக்கு இலையிலே வந்து அப்புறம் வந்து மர நுனிகள்ல வந்து அப்புறம் மரத்துல சில பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த நேரத்துல நம்ம கட்டுப்படுத்தாம விட்டதால பழத்திலையும் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. இப்ப பழத்துல இது வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பூத்தல்லப்பையும் சரி இல்ல பத்து நாளைக்கு முன்னாடினாலும் மேங்கோஸ் அவள டைட்டேன் M45 அப்படிங்கிற ஒரு பூஞ்சாண கொல்லிய ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வந்து கலந்து தெளிக்கணும். அது ஒரு முறை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்ப பழம் பறிக்க போறீங்களோ அறுவடைக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி இதே டைட்டேன் M45 மருந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் வீதத்துல கலந்து நீங்க தெளிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பல அழுகல் நோய் கண்டிப்பா வந்து கட்டுப்படுத்தலாம். நல்ல கவனத்துல கொள்ளுங்க, இது மூணுமே வந்து ஒரே ஒரு நோயினால ஏற்படக்கூடிய வெவ்வேறு விதமான அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை நீங்க இலையில பார்க்கும் போதே கட்டுப்படுத்தினா பல அழுகல் வராது. இலையில விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மர குச்சிகள்லையாவது கட்டுப்படுத்தணும், அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பழத்துல வரும். பழத்துல வராம தவிர்க்கணும்னா பூக்குறப்பையும் அறுவடைக்கு முன்னாடியும் இந்த மருந்து நம்ம கண்டிப்பா வந்து தெளிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோய். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவுல வரக்கூடிய நோய் வந்து சாம்பல் நோய். இந்த சாம்பல் நோய் இலைகளை தாக்கும். இலையோட மேற்புறத்துல வெள்ளை கலர்ல வந்து ஒரு பூஞ்சான மாதிரி படிஞ்சிருக்கும். அப்படி பூஞ்சான மாதிரி படிஞ்சிருந்தா என்ன ஆகும், நம்ம இலையோட பசுமை நிறம் எல்லாம் குறைஞ்சிரும் இல்லையா, பசுமை குறைய குறைய என்ன ஆகும், தாவரத்தோட உணவு தயாரிக்கும் திறன் குறைஞ்சிரும், அப்புறம் பூக்காது, காய்கள் வந்தாலும் பெரிய சைஸ் ஆகாது. இந்த சாம்பல் நோய் வந்து இலைகள்ல வர்றதோடு மட்டும் இல்லாம ரொம்ப சிவியரா வரும்போது பூக்களையும் தாக்கும், தண்டு பகுதிகளையும் தாக்கும். இப்படி ஒரு மாதிரி சாம்பல் நிறமான ஒரு படலம் வந்து இந்த மாமரத்துல இருந்துச்சு அப்படின்னா நனையும் கந்தகம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான கொல்லிய 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற விகிதத்துல கலந்து தெளிச்சோம் அப்படின்னா இந்த சாம்பல் நோயை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உருக்குலைவு நோய். இது ரொம்ப முக்கியமான ஒரு உருக்குலைவுனா என்ன, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து அதோட உருவம் மாறி வந்து நமக்கு தெரியும். என்னென்ன பகுதிகளெல்லாம் அந்த உருவ மாற்றம் இருக்கும்னா, இந்த உருவ மாற்றம் வந்து இலைகள்ல இருக்கும், அதுக்கப்புறம் பூக்கள்ல இருக்கும். இலைகள்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இலை முழுசுமே சுருங்கி உருமாறி நார்மலா இருக்காம வேற வடிவத்துல இருக்கும். அப்புறம் எல்லா இலைகளுமே வந்து முடிக்கொத்து மாதிரி நேரம் மேல நிக்கும். அப்புறம் இந்த பூஞ்சாணம் தாக்கி பூங்கொத்தோட உருவத்தை வந்து மாத்திரும். பூங்கொத்துங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி, அதுல இருந்துதான் நமக்கு வந்து காய்கள் வரப்போகுது. அந்த பூங்கொத்து உருவம் மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து காய்கள் அதுல இருந்து சரியா நமக்கு வரவே செய்யாது. இதுதான் உருக்குலைவு நோய். இந்த உருக்குலைவு நோய் இலைகள்ல வருது, பூங்கொத்துல வருது. இந்த ரெண்டையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா கார்பன் டாக்சின் அதாவது பெபிஸ்டின் சொல்லுவாங்க அந்த ஒரு பூஞ்சான கொல்லிய 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விகிதத்துக்கு வந்து கலந்து தெளிக்கலாம். இது மட்டும் பத்தாதுங்க, இன்னொன்னு வந்து NAA ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி ஹார்மோன், அது கொஞ்சம் வந்து விலை அதிகமா தான் இருக்கும், ஆனா இது கண்டிப்பா இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு அது தேவை. அது எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற விகிதத்தை கலந்து தெளிக்கணும். ஏற்கனவே இந்த மரத்துல வந்து இந்த மாதிரி போன சீசன்ல இந்த மாதிரி உருவ மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த சீசன் பூக்கும் இல்லையா, அந்த பூக்குறதுக்கு முன்னாடி நிச்சயமா இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிய தெளிக்கணும். இப்படி தெளிச்சீங்க அப்படின்னா இந்த உருக்குலைவு நோயை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மாவுல வந்து கரும் பூஞ்சான நோய். நிறைய மாமர இலைகள்ல பாத்தீங்கன்னா இலை மேல ஒரு கருமை நிறத்துல வந்து ஒரு பூஞ்சான படலம் வந்து இருக்கும். அப்ப இலைய முழுசும் அந்த கருமை நிற பூஞ்சான படலம் வந்து மூடிடுச்சு அப்படின்னா தாவரத்துல ஒளிச்சேர்க்கை நடக்காது, உணவு உற்பத்தி இருக்காது, நமக்கு பூத்தல் காய்த்தல் எதுவுமே இருக்காது. 5% மைதா கரைத்தல், அதை நம்ம தெளிச்சு இந்த பூஞ்சானத்தை கட்டுப்படுத்தலாம். மைதா என்ன பண்ணும், போய் அந்த இலையில ஃபுல்லா வந்து பிடிச்சுக்கணும். மைதா வில வில இந்த கருமை நிற பூஞ்சானமும் கீழே விழுந்துடும். இதுதான் வந்து மாமரத்துல தாக்கக்கூடிய மிக முக்கியமான நோய்கள். மழை வருது, மாமரத்தை வந்து நீங்க வெட்டி விட்டா துளிர்க்கும்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுங்க, காப்பராக்சிக்ளோரைடு மருந்த வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் கலந்து தெளிச்சுட்டீங்கன்னா நான் சொன்ன நோய்கள்ல ஒரு 75% நோய்கள் வந்து மாமரத்தை கண்டிப்பா தாக்கவே செய்யாது. அது போக இந்த கரும்படலை நோய் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து மைதா கரைசலை வந்து தெளிங்க. இது பொதுவான ஒண்ணு. நான் சொன்ன நோய்கள்ல ஸ்பெசிபிக்கா அதாவது குறிப்பிட்ட முறையில வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கான பூஞ்சான கொல்லி மருந்த வாங்கி தெளிங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது. பொதுவாவே மாமரத்தை வெட்டினோடையும் காப்பராக்சிக்ளோரைடு தெளிச்சிருங்க, நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். நான் சொன்ன எல்லாத்தையும் பின்பற்றி நல்ல மகசூலை எடுக்கணும்னு

0: சொல்லி நன்றி சொல்லி.
1: என்ன விவசாயிகளே, மாமரத்தை என்னென்ன நோய்கள் தாக்கும், அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுவரை மாமரத்தில் நோய் மேலாண்மை குறித்து கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரஜினிமாலா அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.
7: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஒலிம்பிக் போட்டிகளை 2036 இந்தியாவில் நடத்துவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சென்னையில் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக தமிழகம் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்து அவர் பேசினார். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார். மக்களின் நல்லாசியுடன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் பேசுகையில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் திரு நரேந்திர மோடி தில்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழகத்தின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமான சூழலை பேணுவது அவசியமாகிறது என்று பிஜேபி மாநில செயலாளர் திரு ராம சீனிவாசன் கூறியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்ட பணிகளை பிரதமர் இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நாமக்கல், அம்பாசமுத்திரம், பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததாகவும் அவர் கூறினார். வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தது அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு ராம சீனிவாசன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக

0: திரு ஜே பி நட்டா கூறினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜெம் கிரானைட் வீரமணி மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டு பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அவரது வீட்டில் இன்று சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினி தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆன்மி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ்நேகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்ற லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 1 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தூரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தையில் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளும் பெரியவங்கள் ஆயிட்டோம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நமக்கு வந்துடவே கூடாது போல இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதோடு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க இருக்குது பாருங்க, அது வேறு லெவலில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு குட்டி பொண்ணு ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிறா, வழக்கமாக 1st ரேங்க் தான் எடுப்பாள். அந்த டைம் ரேங்க் தவறிட்டு 3வது ரேங்கோ 4வது ரேங்கோ கூப்பிட்டு, ஏன் இந்த தடவை குறைஞ்சிட்டு எதுவும் கஷ்டமாக இருந்துச்சா படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் நிறைய தடவை 1st ரேங்க் எடுத்துட்டேன், என் ஃப்ரெண்டு 1 தடவை கூட 1st ரேங்க் எடுக்கலை, அவளும் பாவம் இல்லை எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அது நம்ம வந்து பார்க்குறோம், அந்த பிள்ளை 1st ரேங்க் எடுக்கலை அப்போ என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை எந்த ஆங்கிளில் யோசிச்சிருக்கு பார்த்தீங்களா, இப்போவே அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வந்திருக்கு. அதோடு கூட ஒரு ஒரு ஆழமான ஒரு அளப்பரிய ஒரு பெரிய விஷயத்தை அந்த பொண்ணு யோசிச்சிருக்கு இந்த வயசில் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அதோடு கூட அதை பற்றி அது கவலையில் இருந்த தடவை நம்ம வந்து ரேங்க் குறைஞ்சிட்டோம், ஒரு 3rd ரேங்குக்கு போயிட்டோம், ஒரு 4th ரேங்குக்கு போயிட்டோம் அப்படின்றதுல எந்த விதமான மன சஞ்சலமுமே கிடையாது. அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. எஸ், நாம் சின்னவங்களோ பெரியவங்களோ நல்ல விஷயங்களை யார்கிட்ட இருந்தனாலும் கற்றுக்கலாம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த விஷயத்த இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம இப்போ பரீட்சை எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு பரீட்சை போயிடுச்சுனா போச்சு, நமக்கு அவ்வளோதான் டேலண்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களுடைய வெற்றியையும் நாம் கொண்டாட பழகிக்கிட்டோம் அப்படின்னா

வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? எஸ், நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்காக நிறைய தகவல்கள் கொண்டு வந்திருக்கோம். நிகழ்ச்சியினுடைய துவக்கமான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டுருச்சிங்க.

0: நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 102.6 நாளை இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் ஆலங்குளம் சே தாவீது அவர்களது தொகுப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இளம் காற்று வீக்லி ரவுண்டப். மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தால் புதுடெல்லியில் நடைபெற்ற 4வது சுற்றுச்சூழல் போர் வீரர் விருதுகள் 2026 வழங்கக்கூடிய விழாவில் நம்முடைய தமிழக வனத்துறையைச் சேர்ந்த 2 மூத்த அதிகாரிகளுக்கு வந்து உயரிய விருதுகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு இந்த பிரிவில் செல்வி எஸ் செண்பகப்பிரியா அவர்களுக்கு வனவிலங்குகளை அறிவியல் முறையில் கண்காணித்தல், மறுவாழ்வு அளித்தல், அதுக்கப்புறமா வேட்டை தடுப்பு பணிகளை ரொம்ப சிறப்பாக முன்னெடுத்ததுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக தொழில்நுட்ப பயன்பாடு பிரிவில் திரு என் ஜெயராஜ் அவர்களுக்கு வந்து ரயில் தண்டவாளங்களை கடக்கக்கூடிய காட்டு யானைகள் வந்து ரயில் மோதி இழக்கக்கூடிய அந்த உயிரிழப்பை தடுக்க செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்பை வெற்றிகரமாக நிறுவியதுக்காக அவங்களுக்கு வந்து இது வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்திய வனம் மற்றும் மரச்சான்றிதழ் திட்டத்தின் கீழே இந்தியாவினுடைய 1வது பிரமாண் சான்றிதழை வந்து மத்திய அமைச்சர் வழங்கியிருக்கிறாங்க. யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஆந்திர பிரதேச வன வளர்ச்சிக் கழகம், அதுக்கப்புறமா ஒடிசாவை சேர்ந்த ஒரு மூங்கில் விவசாயிக்கு வந்து இந்த சான்றிதழை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, சட்டவிரோதமாக மரக்கடத்தல் பண்ணுவாங்க இல்லையா, அதை தடுத்து நிலையான விவசாய காடு வளர்ப்பு மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த மரப்பொருட்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுத்தருவது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரமாண் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விரிவாக்கமே கொடுத்துருக்குறாங்க. ப்ரோக்ராம் ஃபார் ரெகனைசேஷன் அண்ட் அக்ரிடிடேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அண்ட் நேச்சுரல் ஃபாரஸ்ட்ரி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக தான் இருக்கு இல்லையா. பஸ் பிரமாண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மனசில். இப்போ உங்களுக்கு

கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இளம் காற்று வீக்லி ரவுண்டர். உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டு இருக்கக்கூடிய சுற்றுலா மற்றும் பயண வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா வந்து தன்னுடைய முந்தைய 39வது இடத்துலேருந்து 8 இடங்கள் முன்னேறி 31வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் முன்னாடி அமெரிக்கா இருந்துச்சு, இப்போது அதை பின்னுக்கு தள்ளி ஜப்பான் வந்து முதல் இடத்துக்கும் அமெரிக்கா 2வது இடத்தையும் ஸ்பெயின் 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. உலக அளவில் மனித உயிரிழப்புகளுக்கு முதன்மை காரணியாக விளங்கக்கூடிய இருதய நோய்கள் இருக்கு இல்லையா, அதை தடுக்கிறதுக்காகவும் ஆரம்பகட்ட அறிகுறிகளை அறியறதுக்காகவும் உலக சுகாதார அமைப்பு அதுக்கப்புறமா உலக இருதய கூட்டமைப்பு ரெண்டும் சேர்ந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 அன்னைக்கு உலக இருதய தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த 2026 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ தீம் என்னென்னா, ஒரு துடிப்பையும் தவற விடாதீர்கள் அப்படின்றது தான். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய நாணய கொள்கைக்குள்ளே இருக்கு இல்லையா, அது வந்து ரெப்போ ரேட்டை வந்து கூட்டியிருக்கிறாங்க. 25 அடிப்படை புள்ளிகள் வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. இப்போ ரெப்போ ரேட் என்ன, 5.50% இருக்குது, சதவீதமாக இது வந்து இருக்குது. பிப்ரவரி 2023 அப்புறமா ரிசர்வ் வங்கி வட்டி வீதத்தை உயர்த்தது இதுதான் முதல் முறை. பணவீக்க அழுத்தம், அதுக்கப்புறமா மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தால் ஏற்படக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்ற இறக்கம், இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்காக ரிசர்வ் வங்கி தன்னுடைய கொள்கை நிலையை கேலிப்ரேட்டட் ட்ரிகரிங் அந்த முறையில் மாற்றியிருக்கிறாங்க. இதன் மூலமாக வங்கி கடன்களுக்கு வட்டி விகிதம் வந்து உயரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாம்பே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருசிங்க.

0: ரெயின்போ 102.6 புதுடெல்லியில் இருக்கக்கூடிய யசோ பூமியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த ஆண்டினுடைய தீம் என்ன அப்படின்னா, ஸ்கேல் வித்தவுட் பவுண்ட்ரிஸ் அப்படின்றது தான். இதில் வந்து 6G தொழில்நுட்பம், அதுக்கப்புறமா செயற்கை நுண்ணறிவு AI இருக்குல்லையா அது, அதுக்கப்புறமா செமிகண்டக்டர்கள், அப்புறமா குவாண்டம் தகவல் தொடர்பு, இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 அக்டோபர் 2010 வரைக்கும் உலக விண்வெளி வாரம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டினுடைய முக்கிய கவனம் என்ன அப்படின்னா, மறுபயன்பாட்டு ராக்கெட்டுகள், அதுக்கப்புறமா விண்வெளித்துறையில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளினுடைய பங்களிப்பு அப்படின்றது தான். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: இல்லை இல்லை சொல்லு ஒரு கணம் போதும்

2026க்கான நோபல் பரிசுகள் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இலக்கியத்துக்கு வந்து பிரபல கனடிய எழுத்தாளர் மற்றும் எஸ்ஐயிஸ்டான ஆனே கார்சன் இவங்களுக்கு வந்து இலக்கியத்திற்கான 2026 நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கு. வேதியியலில் பார்த்திங்க அப்படின்னா சமச்சீரற்ற கரிம தொகுப்பு குறித்த கண்டுபிடிப்புகளுக்காக கென்ட்ரி காகன் மற்றும் கென்சோ சொய் இவங்களுக்கு வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்தை பொறுத்தளவில் ஆப்டோஜெனடிக்ஸ் துறையில் ஏற்பட்ட திருப்புமுனை கண்டுபிடிப்புகளுக்காக இந்த 2026 ஆண்டிற்கான மருத்துவ நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதோட சார்பில் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய விக்யான் பவனில் அனைவருக்கும் போதுமான வீட்டு வசதி அப்படின்ற கருப்பொருள் கீழே அக்டோபர் 7 அன்னைக்கு உலக வாழிட நாள் விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்னைக்கு தான் வந்து உலக வாழிட நாள் வந்து கொண்டாடப்படுகிறது, அக்டோபர் 7 அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. அதனால் அங்கே ஒரு விழாவும் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கந்தசாமி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 பருத்தியினுடைய முக்கியத்துவத்தையும் வாழ்வாதாரம் அப்புறம் வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் அதனுடைய பங்களிப்பையும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே அக்டோபர் 7 அன்னைக்கு உலக பருத்தி தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தா, காட்டன் ஃபார் குட், பில்டிங் ப்ராஸ்பெரிட்டி த்ரூ ட்ரேடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான கருத்துரு. உலக பெருமூளைவாத தினம் வந்து அக்டோபர் 6 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. இந்த நாள் பெருமூளைவாதம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் அனைவரையும் உள்ளடக்குவதையும் நோக்கமாக வந்து இது வந்து கொண்டுள்ளது. இந்த பெருமூளைவாதம் அப்படின்றது வாழ்நாள் முழுக்கும் தொடரக்கூடிய ஒரு தீவிரமடையாத நிலை அப்படின்றதோட அதனுடைய அறிகுறிகள் மற்றும் ஆதரவுகள் வந்து ஆதரவு தேவை அப்படின்றது வந்து காலப்போக்கில் வந்து மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2026 தீம் என்ன அப்படின்னா, யுனிக் அண்ட் யுனைடட் அப்படின்றது தான் இந்த 2026 தீம். ஆசிரியர்களினுடைய பங்களிப்புகளை அங்கீகரிக்கவும் அவர்களினுடைய சவால்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஆதரவை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 5 அன்னைக்கு உலக ஆசிரியர்கள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கர்ணா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

தேசிய விருதுகள் வந்து இதில் வழங்கப்பட்டதான். ஜார்க்கண்டினுடைய பாரம்பரிய நாட்டுப்புற தாள வாத்தியமான மந்தர் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பதிவேட்டில் இருந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்குது. மந்தர் அப்படின்றது என்னென்னா, அது இரு முனைகளிலும் வெவ்வேறு அளவிலான தோல் மூடி திறப்புகளோடு கொண்ட ஒரு உருளை வடிவ செம்மண் நிற பாண்டத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜார்க்கண்டினுடைய பழங்குடி, அதுக்கப்புறமா நாட்டுப்புற இசையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரைட், இன்றைக்கி நாம் நம்முடைய இளம் காற்று வீக்லி ரவுண்டப்பில் நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எப்போவும் சொல்கிறது தான், நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து எது குறித்தும் கவலைப்படாதீங்க, எப்போவும் சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா. நமக்கான விஷயம் எப்போவுமே நமக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக தாலாட்டு திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 விவசாயம் அதுக்கப்புறமா கிராமப்புற வாழ்வாதாரங்களில் பெண்களினுடைய பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக இந்தியாவில் முதல் பெண் விவசாய தொழிலாளர் மாநாடு வந்து புதுடெல்லியில் நடந்திருக்கு. 2023 ஐக்கிய நாடுகள் சபை வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக வந்து இதை அறிவிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு பாரதிய கிசான் சங்கம் இந்த மாநாட்டை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பெண்களை விவசாயிகளாக அங்கீகரிப்பதிலும் நில உரிமைகள், நிறுவன கடன், அதுக்கப்புறமா விவசாய கருவிகள், அதுக்கப்புறமா சந்தை அணுகல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் இது வந்து கவனம் செலுத்தியது. இயற்கை விவசாயம், அதுக்கப்புறமா நாட்டு விதை பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்பு மற்றும் உணவு பதப்படுத்துதல், இது எல்லாத்துலேயுமே சாதனை படுத்த பெண் விவசாயிகளுக்கு வந்து

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: FM Rainbow 102.6 இடைவிட இசை மழை.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
2: FM Rainbow 102.6
1: இடைவிடா இசை மழை.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 9:30.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல்.
0: ஒரு புலவர் அப்படின்றவர் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் நடத்தி செல்வதற்காக தன்னுடைய புலமையை கொண்டு கவி பாடி மன்னர்களிடம் பரிசு பெற்று மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் அப்படின்னு ரொம்ப எளிதாக எண்ணிவிட முடியாது. ஏன் அப்படின்னா, அவர்களே அரசனுக்கு குரு. அவன் செய்யக்கூடிய தவறுகளை சரியான வேலைகளில் சுட்டி காட்டி அவனை கண்டிக்கக்கூடிய ஆசான். அவன் சோர்ந்து விழக்கூடிய வேலைகளில் அவனை ஊக்கப்படுத்தி மீண்டும் எழுச்சி பெற செய்யக்கூடிய அற்புதமானவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளையும் அதனுடைய பின்னணிகளையும் பதிவு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களாகவும் இருந்துள்ளனர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மன்னர் பெருமக்களினுடைய ஆட்சியையும் அவர்களினுடைய வீரதீர செயல்களையும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடிய புறநானூற்று பாடல்களில் எல்லா விஷயங்களுமே மிகவும் சுவாரஸ்யம் மிகுந்தவை. அதில் பரணர் பாடக்கூடிய பாடல்கள் மன்னர் பெருமக்களினுடைய வீரம், கொடை மற்றும் அவர்களுக்கு சரியான நேரத்தில் அளிக்கப்பட்ட அறிவுரை பதிவுகள் என இலக்கிய சுவை மிகுந்ததாக அமைய பெற்றுள்ளது. அதைத்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். ஸ்டேட்யூன் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் FM ரெயின்போ 102.6.

புறநானீசனுடைய 141வது பாடல், அதாவது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வையாவி கோப்பெரும்பேகனினுடைய கொடைத்தன்மையை சிறப்பித்து பாடுகிறது. புலவர் பர்ணர் பாடிய இந்த பாடல் பாணராற்றுப்படை அப்படின்னு துறையை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது வறுமையில் வாடக்கூடிய ஒரு பாணனை வாரி வழங்கக்கூடிய வள்ளலிடம் செல்லுமாறு ஆற்றுப்படுத்துவது இதனுடைய பொருள். அதனாலதான் இது வந்து பாணராற்றுப்படை அப்படின்ற துறையை சார்ந்தது அப்படின்றாங்க. பேகன் மயிலுக்கு போர்வை எழுத்த புகழ்பெற்ற நிகழ்வினுடைய தத்துவார்த்த பின்னணியை இந்த பாடல் தான் விளக்குகிறது. பாணன் சூடிய பசும்பொன் தாமரை மான் இளைவிரலி மலையோடு விளங்க கடும்பரி நெடுந்தேர் பூட்டிவிட்டு அசகி ஊரீர் போல சுரத்திடை இருந்த நீர் யாரீரோ என வினவல் ஆனக்காரன் ஒக்கல் கடும்பசி இரவல வெண்வேல் அண்ணல் காண பூங்கே நின்னினும் புள்ளியம் மண்ணே இனியே இன்னே மாயினம் மண்ணே என்றுமுடா போரா ஆகுதல் அறிந்தும் படா அம்மஞ்ச ஈத்த எம் கோ கடா ஆ யானை களிமான் பேகன் எத்துணை ஆயினும் ஈதல் நன்று என மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் கைவன்மையே அப்படின்னு. கடும் பசியோட சுற்றத்தாரோட இந்த வறண்ட காட்டிற்கு நடுவே நடந்து வரக்கூடிய இரவலனே, எங்களை பார்த்து நீங்கள் யார்? இந்த நடுக்காட்டுல குதிரைகள் அவிழ்த்து விடப்பட்ட தேரோட பொன்னாலான தாமரை மாலையை நீயும் சிறந்த அணிகலன்களை உனது விரலியும் அதாவது உன்னுடைய மனைவியும் அணிந்து கொண்டு ஊர்க்காரர்களை போல அமர்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் யார் அப்படின்னு வியப்புடன் கேட்கிறியே. நாங்க யார் தெரியுமா? வெற்றி வேலேந்திய எங்களது தலைவனான பேகனை காண்பதற்கு முன்னால் நாங்கள் உன்னை விடவும் வறிய நிலையில மிகவும் ஏழ்மையாகத்தான் இருந்தோம். ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறமா அவன் கொடுத்த பரிசல்களால் இப்போது இத்தகைய செல்வ நிலையை அடைந்துள்ளோம். எங்கள் அரசனான பேகன் காட்டில் தோகை விருத்தாடிய மயில் குளிரால் நடுங்குகிறது என்று தவறாக எண்ணி அதற்கு தன் விலையுயர்ந்த போர்வையை தந்தவன். அந்த மயில் போர்வையை உடுத்தி கொள்ளாது, போர்த்தி கொள்ளவும் செய்யாது என்று நன்றாக தெரிந்திருந்தும் கூட அவன் அதை செய்தான். அவன் அப்படி அள்ளி கொடுப்பது இந்த பிறவியில் நாம் தானம் செய்யறதால மறுபிறவியில நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற சுயநலமான மறுமை பயனை எதிர்பார்ப்பதல்ல கொடுப்பது நல்லது அப்படின்ற உயர்ந்த பண்பினாலும் பிறரது வறுமையையும் துன்பத்தையும் கண்டு பொறுக்க முடியாத அவனது இரக்க குணத்தினாலுமே ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனவே நீயும் அவங்கிட்ட போன அப்படின்னா உன்னுடைய வறுமையும் நீங்கும் அப்படின்னு பரணர் வந்து வழிகாட்டுகிறார். எவ்வளோ அருமையான பாடல் இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

புறநானூற்றில் வர்ணர் பாடிய மற்றொரு மிக முக்கியமான வரலாற்று பாடல் சோழன் உருவப்பற்றையர் இளஞ்சே சென்னியினுடைய அசாத்திய வீரத்தையும், அதே நேரத்தில் அவனிடம் சரணடைந்தவர்களிடம் அவன் காட்டக்கூடிய எல்லையற்ற கருணையையும் வந்து விவரிக்குது. வால் வளந்தர மறுபட்டன செவ்வானத்து வனப்பு போன்றன தாழ் களங்குள கழல் பறைந்தன கொல்லியேற்றின் மறுப்பு போன்றன தோல் துவைத்து அம்பின் துணை தோற்றுவ நிலைக்கு ஒரா இலக்கம் போன்றன மாவே எவ்வம் போகிய கவவுடு இளம் தாழ்ந்த ஒளியல் பிடறி துகில் முடித்து கட்டிய கூந்தல் போல மயிலெருத்தின் மலிபு கோபு எகினன் வில்லோர்க்கு ஓங்கிய மிசைய நல்வேல் நனந்தலை தேரோடு ஒடிரு கொடினுடங்கும் பாசறை இருத்தாய் ஆயின் நினதே முரண் அவரே அரண்வழிப்பட்டனர் அதனால் தாயற்ற குளவி போல ஓவாது கூவும் நின் உடற்றியாரே அதனால் வாடா வஞ்சி பாடி யாழனின் பாசறை பாடினமென விரல் வெய்யோன் வினைமுற்றிய கொற்றை வள்ளை பாடு விரலியர் நினதே நாடு அப்படின்னு. மன்னனே, வெற்றிகளை மட்டுமே பெற்றுத்தந்த உன்னுடைய வாள் பகைவர்களினுடைய குருதி கறிகளோடு செவ்வானத்தினுடைய அழகை போல திகழ்கிறது. போர்க்களத்துல உன்னுடைய கால்கள் பாய்ந்து பாய்ந்து அமராடியதால நீ காலில் அணிந்திருக்கக்கூடிய வீரக்கழல் தேய்ந்து சண்டையிடும் எருதின் கொம்பை போல காட்சி தருகிறது. பகைவர்களினுடைய அம்புகள் பாய்ந்து துளைத்த உன்னுடைய கேடயமோ வீரர்கள் அம்பு எய்ய பழகக்கூடிய இலக்கு பலகையை போல காணப்படுகிறது. உன்னுடைய குதிரைகளும் கொடிகளாடும் உனது தேர்ப்படைகளும் பாசறையில் கம்பீரமாக நிற்கின்றன. இத்தகைய மாபெரும் படைபலத்தோடு நீ பகை நாட்டின் மீது படையெடுத்து செல்லும் போது உன்னை எதிர்த்து போரிட முடியாமல் தோற்று போன பகை மன்னர்கள் தங்களினுடைய கோட்டைகளை இழந்து அரணின்றி தவிக்கின்றனர். அவர்கள் இப்போது உன்னை கண்டு

அஞ்சி தாயை இழந்த ஒரு பச்சிளம் குழந்தை எப்படி தன் துயரம் தாழாமல் ஓயாமல் அழுது கதறுமோ, அதுபோல உனது பேராற்றலுக்கு பயந்து அழுது புலம்புகிறார்கள். அப்படி உன்னிடம் மண்டிக்கிட்டு சரணடைந்த பகைவர்களை நீ தாயை போல அரவணைத்து காக்கின்றாய். வெற்றி வீரன் காட்டும் இத்தகைய கருணையை போற்றி வாடாத வஞ்சித்தினை பூக்களை சூடி யாழோடு பாடி வரும் விரலியருக்கு உனது வளமிக்க நாடே பரிசாகும் அப்படின்னு பரணர் பாடுறாரு. எவ்வளோ அழகான பாடல் இல்லையா? நவ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ். புறநானூற்றினுடைய 63rd பாடல் வந்து சங்ககால வரலாற்று செய்திகளிலேயே மிகவும் உருக்கமான, நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு பேரழிவு காட்சியை வந்து விவரிக்கிறது. சேர மன்னன் குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் சோழ மன்னன் வேர்பற்றடக்கை பெருவீரர் கிள்ளியும் திருப்போர்புரம் அப்படின்ற இடத்துல நேருக்கு நேராக போரிட்டாங்களா. இருவருமே சமபலம் வாய்ந்தவர்கள் அப்படின்றதால மார்போடு மார்பு தாக்கி வேல் பாய்ந்து இரு பேரரசர்களும் ஒரே போர்க்களத்தில் ஒரே நேரத்தில் மாய்ந்து விழுந்தனர். அந்த போர்க்களத்தினுடைய கோரத்தையும் நாட்டினுடைய எதிர்கால அவலத்தையும் பரணர் இந்த பாடலில் பாடியிருக்கிறார். இணைப்பில் யானையும் அம்பொடு துளங்கி விளைக்கும் வினையின்றி படை ஒளிந்தனவே, விரற்புகழ் மாண்ட புறவி எல்லாம் மறந்தகை மைந்தரோடு ஆண்டு பட்டனவே, தேர்தர வந்த சான்றோர் எல்லாம் தோல்கண் மறைப்ப ஒழுங்கு மடிந்தனரே, விசி உரு மயிர்கண் முரசம் முளை பிளந்து குருவுக்கண் குருதி வண்டல் அடுத்த பின் இரும்பணம் குடையோடு

கலப்பை தூங்க ஆறிடை படுத்த அம்பர் நனைந்தலை ஆரம் தாங்கிய அவிர் மார்பின் மாறி அம்பின் மழை போல் சோழன் வில்லோர்க்கு ஓங்கிய மைந்தின் மல்லல் நல்வேல் நெடும்போர் ஆதான் ஒளிர்வாள் மிளிரும் ஞாட்பின் செறிதுணர் ஆறும் பொருத மார்பின் எவ்வித வீழ்த காணம் போன்றே இப்பெருவேந்தரும் பெருக்கழுத்து ஒளிந்தனர் தம் கோ வாழியர் என்னும் மாக்கள் இக்கண் வறுமை எய்தனர் என்னாவது கொல் இவ்வுலகம் தானே அப்படின்னு எண்ணற்ற யானைகள் உடலில் அம்புகள் பாய்ந்து நடுங்கிக் கொண்டு இனிமேல் போரிட வழியில்லாமல் செயலற்று நின்றன. வெற்றி புகழ் வாய்ந்த குதிரைகள் அனைத்தும் அவற்றின் மீது ஏறி போரிட்ட வீரர்களோடு சேர்ந்து களத்திலேயே மடிந்து விட்டன. தேர்களில் வந்த மாவீரர்கள் தங்களினுடைய கேடயங்கள் முகத்தை மறைத்தபடியே மாண்டு கிடக்கின்றனர். வீரமுழக்கமிட்ட முரசுகள் எல்லாம் தோல் கிழிந்து போர்க்களத்தில் ஆறாக ஓடக்கூடிய குருதி சேற்றில் அந்த இரத்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கிடக்கின்றனர். அம்புகளை மாறி போல பொழிந்த சோழன் பெருவீரர் கிள்ளியும் வில்லையந்தே

முகத்தை மறைத்தபடியே மாண்டு கிடக்கின்றனர். வீர முழக்கமிட்ட முரசுகள் எல்லாம் தோல் கிழிந்து போர்க்களத்தில் ஆறாக ஓடக்கூடிய குருதி சேற்றில் அந்த இரத்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கிடக்கின்றனர். அம்புகளை மாறி போல பொழிந்த சோழன் பெருவீரர் கிள்ளியும் வில்லேந்திய வீரர்களுக்கு தலைவனான சேரவேந்தன் நெடுஞ்சேரலாதனும் சந்தனம் பூசிய தங்களினுடைய மார்புகளில் வேல்கள் பாய இருவருமே போர்க்களத்தில் வீழ்ந்து மடிந்தனர். அவர்களினுடைய உடல்கள் எவ்வி என்ற குறுநில மன்னன் இறந்த போது அவனது காடு பாலாய் கிடந்தது போன்ற பாலடைந்த நிலையை தருகிறது. இருவரும் பேரரசர்களுமே ஒரே போர்க்களத்துல போரிட்டு இறந்து விட்டுட்டாங்க. இனி எங்கள் அரசன் வாழ்க அப்படின்னு வாழ்த்துவதற்கு கூட ஆள் இல்லை. மன்னர்களை நம்பி வாழ்ந்த நாட்டு மக்கள் அனைவருமே திக்கற்றவர்களாக துயரத்தின் உச்சிக்கே சென்று விட்டனர். ஐயோ, தலைவர்கள் இல்லாத இந்த நாட்டின் நிலை இனி என்னவாக போகிறதோ அப்படின்னு பர்ணர் கலங்கி பாடுறாரு. மன்னர்களினுடைய வெற்றியை மட்டும் பாடாமல் போரினால் ஏற்படக்கூடிய வற்றாத துயரத்தையும் இருபெரும் தலைவர்கள் மடியும் போது ஒட்டுமொத்த நாடும் எப்படி திக்கற்று போகிறது அப்படின்ற யுத்தத்தின் கோர முகத்தையும் உலக அமைதியின் தேவையையும் பர்ணர் வந்து இந்த பாடலில் ரொம்பவே அழகாக பதிவு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

பிடிமிதி வழுக்கிய வண்டல் அழுக்கல் பேய் மகளிர் பிணங்குருதி உழுவி காவி அங்கன்னார் கழனியுள் வைகி அறிவனர் ஆர்க்கும் ஒளி போல போர்க்களத்து ஆர்த்தூர் நடுங்கினரே துண்ணாதார் இடிமுரசின் காற்று புறவியின் வில்லோர்க்கு ஓங்கிய மைந்தின் மல்லல் நல்வேல் நெடும் போர் தாரேன் சிறிதுணர் ஆரம் பொருத மார்பின் எவ்வி வீழ்ந்த காணம் போன்றே அப்படின்னு. சேரமணனே, புலவர்கள் வயல்ல நெல் அறுவடை செய்யும் போது மகிழ்ச்சியால ஆரவாரம் செய்வார்கள். ஆனால் உன்னுடைய போர்க்களத்திலோ பேய் மகளிர் இந்த இரத்த சேற்றில் பிணங்களை அள்ளி வீசி ஆரவாரம் செய்கிறார்கள். இதை கண்டு உன்னை எதிர்க்க வந்த பகை மன்னர்கள் நடுங்கி போய் நிற்கிறார்கள். மரங்கள் நிறைந்த காட்டில் வறுமையால் வாடி பசியோடு இருந்த நான் உன்னுடைய வெற்றியை பாடி வந்தேன். நீ போர்க்களத்துல உழவு செய்து பெருஞ்செல்வத்தை, அதாவது வெற்றியை ஈட்டி உள்ளாய். உழவர்கள் தாங்கள் விளைவித்த நெல்லை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது போல நீயும் உனது வெற்றியில் ஒரு பங்கை வறியவர்களுக்கு வழங்க வேண்டும். எனவே என் வறுமை தீர பெண் யானைகளும் கன்றுகளும் சூழ்ந்து வரக்கூடிய ஆண் யானைகளை பரிசாக எனக்கு வழங்க வேண்டுகிறேன் அப்படின்னு வர்ணர் பாடுறாராம். மன்னனும் அவ்வாறே அள்ளி கொடுத்தான. எவ்வளவு இனிமையான பாடல் பாத்தீங்களா. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

புறநானினுடைய 369வது பாடல் பரணரினுடைய மிக அசாத்தியமான கற்பனை திறனுக்கும் ஊமை நயத்திற்கும் சான்றாக விளங்கக்கூடிய ஒரு உன்னதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடல்ல அவரு சேரமான் கடல் ஒட்டிய வேல்களு குட்டுவனினுடைய வெற்றியை பாடுறார். இந்த பாடலினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, புலவர் போர்க்களத்தை ஒரு விளைநிலமாகவும் போர் தொழிலை உழவு தொழிலாகவும் உருவகப்படுத்தி பாடியிருக்கிறார். இந்த துறைக்கு மரக்களவழி அப்படின்னு பெயர். செருப்படை மிளர்ந்த திருத்துரு பைஞ்சால்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் உங்கள் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில். வெளியூர் நேர்களை இருந்து அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடல இருந்து பிரான்சிஸ் சார்.
1: பிரான்சிஸ் சார்,
2: தங்கைக்கூர் கீதம் பாடல். பகல் என்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ பௌர்ணமி என் காதலி, ஜில்லு ஜில்லு ஓடையிலே எவ்வந்தி ஆடையிலே, ஜில்லு ஜில்லு ஓடையிலே எவ்வந்தி ஆடையிலே,
1: நீரில்
2: தாளம் அலைகோடுது.
1: அந்த இனிமையான பாடல் 1000 தாமரை மொட்டுகள்ல இருந்து நான் இன்னும் மீண்டு வரல, அதுக்குள்ள அடுத்த இன்ப அதிர்ச்சியா? பாடல் கேட்கலாமா?
2: நன்றி சார்.
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்துன்னு பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? செல்வகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நாம இன்னைக்கு கேட்கலாம்? காவல் கீதம் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:12 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறது பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ, திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி பேசுகிறேன். எப்படி இருக்கீர்கள்?
0: நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கனே.
0: தென் பொதிகை காட்டுறேன்னு சொன்ன உடனே தென்றலே வந்துட்டாங்க நம்ம நிகழ்ச்சியில. ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: அவள் அப்படிதான் படத்துல இருந்து உறவுகள்
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: முடிவிலும் தொடரலாம் மாமா, அந்த பாடல் முடிஞ்சு போச்சு. அடுத்த பாடலை தொடர்றதுக்கு யார் லைனில் காத்திருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை ஜவஹர் பரத்திலிருந்து உங்கள் மிஸ்டர் ஆண்டனி, கபில் சார் அன்பு தம்பி கபில் சார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: நன்றி ஆண்டனி சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீ எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன்.
1: நவராத்திரி விழா ஆரம்பம், அதனுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சகோதரர் வந்த உடனே நட்சத்திரம் கூட கன்சிமிட்டீங்களா?
0: ஆனா இன்னொரு விஷயம், இன்னொரு ஃபீலிங் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு எல்லாம், என்னன்னு சொல்லுங்க பாக்கல.
1: ஆக்சுவலி என்ன ஃபீலிங்,
0: நிலவு என்னடா இன்னைக்கு ஸ்டுடியோவுக்கு போயிட்டுன்னு சொல்லி நீங்க மட்டும் தான் விட்டுவீங்களா?
1: ஆமா ஆமா, பிளஸ் பாயிண்ட்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: உண்மை, இதை இதற்கு முன்னாடி கேட்ட ஒரு நேயர் அருமையான ஒரு பாடல் கேட்டார், தேசிய செய்யப்பட அவள் படித்தான்ல, அதற்காக நன்றி அவர் கேட்ட ஒரு நேயர் அருமையான ஒரு
0: மேடம், நன்றி உங்களுக்கு.
1: அந்த பாடல் இன்னைக்கு நவராத்திரி ஆரம்ப நிலா பத்தி ஒரு பாடல் சார். இளமை காலங்கள்ல ரோஹிணி அம்மா இன்ட்ரோடியூஸ் ஆன திரைப்படம், அதுல குழு நவராத்திரிக்குள்ள அப்படியே கனவு காம்பாங்க.
0: நம்மளும் அப்படியே கனவுகளுக்கு உள்ளார பயணப்பட்டு போவோமா?
1: அந்த குழு நவராத்திரி சொல்லுல அந்த விழாவை அந்த இந்த நினைவை ஒட்டி ஒரு பாடல் வந்து, ராகவனே ரமணா ரகுநாத என்ற பாடல் சுசிலாம பாடியது. நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம் உங்களுக்கான

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 10:23. நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாரு இங்கிருந்து பாத்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்க, இன்னைக்கு என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் மின்சார கனவு. அதுல தங்க

0: இரவை இனிமையால் நினைத்த ஒரு பாடல் ஒன்று கேட்டோம். கேட்டுட்ருக்கீங்க சுகமான ராகங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: என்ன
0: படத்துல இருந்து பாடல்?
1: படம் என் தங்கை கல்யாணி. பாடல் கண்ணந்தனி.
0: இனிமையான பாடல், கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:34 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கிருந்து அப்படின்றத பாத்துடலாமா? வணக்கம்
1: அன்பான கவிஞருக்கு, இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார், நீங்க இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு வந்து மகாபிரபு படத்துல இருந்து சொல்லவா சொல்லவா காதல் கதை அந்த படம் சார்.
0: விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம், பாடல் மாதிரி நீண்டுகிட்டே போகுமே அது.
1: ஆமா சார், ரொம்ப காதல் கதையெல்லாம் சொல்றதுக்கு ஏகப்பட்ட நேரம் அங்க பாட்டு கேட்கறதா, கரெக்டா 5 நிமிஷம் வரும்
0: சார். அந்த கதை வந்து மலரும் நினைவுகளா இல்ல படித்ததில் பிடித்ததா
1: சார்? வந்து அது படித்ததில் பிடித்தது சார்.
0: எப்படி எஸ்கேப் ஆறீங்க பாருங்க. ஓகே, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார், நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் கபில் சார், எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம்.
0: இனி இரவு வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க
1: சார்? ரெட்டி அப்படி செல்வம் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் செல்வம் சார். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: உனக்காக எல்லாம் உனக்காக படத்துல இருந்து.
0: நிஜமாவா?
1: பாடல்
0: கேக்கலாமா? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:45 நம்மிடம் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்கிறது
1: பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: சிவமுருகன், காயல்பட்டினம்.
0: ஓகே சிவமுருகன் சார், சொல்லுங்கள் என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: முத்து படத்துலேருந்து வரம் தந்த சுவாமிக்கு ராஜா வீராஜனுக்கு
0: அந்த சுகமான லாலிய நடுவுல விட்டுட்டீங்களே. ஓகே, பாடல் கேட்கலாமா?
1: சரி.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு

0: நெஞ்சை அள்ளும் இனிய கீதமாய் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாமா? வணக்கம்
1: அனைவருக்கும், இனிய இரவு வணக்கம்.
0: இனி இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் புள்ளிநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கலாம்?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: படம் வந்து கோயில் காலை. அதுல கங்கியமரன் பாடல்களுக்கு இளையராஜா இசையின் பாடியூடம் போகலாமா அப்படினுடைய பாடல்.
0: ஓகே, கியூட்டான பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 11 மணிக்கு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் FM ரெயின்போ 102.6 ஒளிபரப்பில்

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: Millets, prakritik roop se gluten free.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: எஃப்எம் கோல்டில் இப்போது கேட்கலாம் திரைக்கானம். கற்பூரம் திரைப்பற்றுக்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பி சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலைநேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். ஆளப்பிறந்தவன், இரட்டைவால் குருவி, நேரம் நல்லா இருக்கு, நாயகன் திரைப்படங்கள் இருந்து

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் ஊட்டி வரை உறவு, வாலிப விருந்து, நெஞ்சிருக்கும் வரை திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் ஊட்டி வரை உறவு திரைப்பட பாடல். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: வாலிப விருந்து திரைப்படத்துக்காக டிஎம் சௌந்தரராஜன் இளரேஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.
1: வாலிப விருந்து

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய நினைவில் நின்றவை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 2:30 26 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து அவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: அவர்கள் திரைப்படத்தின் நிறைவான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியுள்ளது.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நிறைவாக புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உரைக்கும் முதல் பாடல்.

0: have been discharged. The embassy thanked Saudi authorities for the medical care provided to the injured Indian nationals. It assured the families that the embassy will provide all possible support. In addition to the 24/7 toll-free helpline 800-247-1234 in Saudi Arabia only, people can call 966-11-488-469 and 966-536-21-6082 WhatsApp messages only for queries. India has condemned the attacks on commercial vessels in the Strait of Hormuz region. In a statement, External Affairs Ministry said MT Petra Dolphin was reportedly struck by a drone with two of the 11 Indian seafarers on board reported missing. All 11 Indian seafarers on board MT Valterra are reported to be safe. The Embassy of India in Muscat is closely monitoring the situation. In cricket, India defeated West Indies by 14 runs in the third T20 International at the Holkar Stadium in Indore. Chasing 224 runs for victory, West Indies could manage to score 209 for 7 in stipulated 20 overs. Earlier, West Indies won the toss and opted to bowl. Put into bat, India were all out for 223 in the stipulated 20 overs. With this win, India took a 2-1 lead in the 5-match series. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியில் பண்டிட் ஓம்காரநாத் தாகூர் அவர்களின் பாட்டும், பண்டிட் சிஆர் வியாஸ் அவர்களின் பாட்டும், நிறைவாக ஃபரிதா கானூன் அவர்களின் வழங்கிய கசல் கேட்கலாம்.

बहुरी दया को डांड घाट पर आवे नैया।

0: posts across Indian Railways. The online application process commences on the 8th of October and eligible candidates can submit their applications to the 6th of next month. Delhi government is set to launch a Durga Driving Upliftment and Rozgar for Women and Transgender e-auto scheme to promote safe and sustainable self-employment for women and transgender persons. In cricket, India defeated West Indies by 14 runs in the 30-20 international at the Holkar Stadium in Indore last night. Chasing 224 runs for victory, West Indies could manage to score 209 for 7 in stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சண்முக சுந்தரம் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில் முதலில் கணராஜேனே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆரிபி ராகம் மிஸ்ரா சாப்புதாளம்

நிறைவாக ரஞ்சனி நிரஞ்சனி ஜே என் பாலசுப்ரமணியம் இயற்றியது ரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகசுவரிசை கேட்டீர்கள். வேலூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் தேவி தரிசனம் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

0: எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சரஸ்வதி சபதம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.